சோனா எஃப்எம் 107.8.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5வது ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

ஏ கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே.

துடிக்கின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமதுவின்

தீண்டினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிர்.

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நமக்கான வெற்றி கூடிய விரைவில் கிடைக்கும், அதுக்கு தொடர் முயற்சி மட்டும்தான் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி திருநாள், மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். அதனால் இந்த நாளில் அவர் சொன்ன அந்த வழிகாட்டுதல் படி அகிம்சையை மட்டுமே கடைபிடித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியை மட்டுமே வந்துட்டு தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டு நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சில நேரம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் உடனே வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தோல்விகள் வரும், கொஞ்சம் கொஞ்சம் அவமானங்கள் வரும், எல்லாமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணி நம்மளுக்கு பலன் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்குள்ளாரியே ஒரு கேள்வி வரும். ஆனால் வெற்றி தாமதமாகுது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய முயற்சி வீணாகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய எஃபர்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதுக்கான அர்த்தம். ஸோ அதனால் வெற்றி வந்துட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு, நம்ம கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அது நம்ம கைக்கு வரது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட கிளம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் லைட்டான ஒரு எட்டரை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மின்சாரத்தை அளக்கும் அழகு எது? மின்சாரத்தை அளக்கும் அழகு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாகவே நரேஷ் குமாருடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும் இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி
1: ரத்த தானம் செய்வோம் மனிதநேயத்தை வளர்ப்போம்
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்
3: வணக்கம் அன்பான நேயர்களே நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம் எனது அதிசய வினாடியா வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம் அதாவது யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று அதை யாராலையும் மாற்ற முடியாது எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை அதை வந்து கணிக்கவும் முடியாது அது நம்ம கணித்தாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ் அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம் இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம் மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்று பாஸ்டில் இருக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும் ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம் அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க த பவர் ஆஃப் நவ் அதிசய வினாடி எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம் நன்றி நேயர்களே
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்
4: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்
5: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற அதுக்கான சீக்ரெட் என்ன
6: அதுவா காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன் அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம் அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்
5: அப்படியா விஷயம் சரி இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்
7: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
8: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
9: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது என்ன அப்டேட் அப்படின்னா இப்போது மானிய விலையில் மக்காச்சோள விலை விதை வந்துட்டு வழங்கப்பட இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி தலைவாசல் உதவி இயக்குனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் தமிழக அரசுடைய வேளாண் துறை மூலமாக தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் திட்டத்தின் மூலமாக வந்துட்டு மக்காச்சோள செயல் விளக்க திடல் அமைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மானிய விலையில் அட்வென்டா 752 DCH 206 ஆகிய வீரிய ஒட்டு ரக மக்காச்சோள விதைகள், உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு பயன்படுத்தி மக்காச்சோளம் சாகுபடி செய்ய விரும்பக்கூடிய விவசாயிகள் தலைவாசல் வேளாண் விரிவாக்க மையம் அல்லது தங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலர்களை அணுகலாம். அப்படின்னும் தேவையான விதைகளை பெறுவதற்காக விவசாயிகள் ஆதார் அட்டை நகல் மற்றும் கணினி சிட்டாவை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு மானிய விலையில் மக்காச்சோள விதைகள் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 95 ரூபாய், புஷ் அவரை 100 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இன்னையிலிருந்து 12,692 அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இப்போ மகளிர் இலவச பயண விரிவாக்க திட்டத்தை சென்னையில் இன்னைக்கு வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு தொடங்கி வைக்க இருக்காரு. இதன் மூலமாக வந்துட்டு 12,692 பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின் மாதிரி போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மகளிர் இலவச பயண திட்டத்தின் விரிவாக்கத்தின்படி மாநகர நகர பேருந்துகளில் இயக்கப்படக்கூடிய சாதாரண மற்றும் சொகுசு பேருந்துகள்லையும், மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகள்லையுமே வந்துட்டு மகளிர் இனி இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னும் இந்த திட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி போக்குவரத்து கழக அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெற்றி பயணம் அப்படிங்கிற இந்த பெயரில் இந்த திட்டம் இன்றைக்கி இருந்து தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னும், தற்போது 7 அரசு போக்குவரத்து கழகங்களுடைய நகர சாதாரண பேருந்துகள் மற்றும் 40 கிலோமீட்டர் வரையிலான மலைப்பகுதி சாதாரண பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த திட்டத்தின் விரிவாக்கமாக வெற்றி பயணம் அமலுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னும், மாநகர விரைவு சொகுசு பேருந்துகள், புறநகர் சாதாரண பேருந்துகள் மற்றும் 40 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட மலைப்பகுதி சாதாரண பேருந்துகள் ஆகியவற்றிலுமே சேர்த்து மொத்தமாக 12,692 பேருந்துகளில் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படக்கூடிய மொத்த பேருந்துகள்ல 69%, தினமும் 84.32 லட்சம் மகளிர் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறுவார்கள் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்துகளை எளிதில் அடையாளம் கூடக்கூடிய வகையில் வெற்றி பயணம் அப்படிங்கிற இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டப்பட்டு இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ இங்க இருக்கா அந்த சாங் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. காந்தி ஜெயந்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சேலம் கோட்டை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இன்னையிலிருந்து வர 5ஆம் தேதி வரைக்குமே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி சேலம், பெங்களூரு, சென்னை கிளம்பா, ஓசூர், கோவை, திருப்பூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் பஸ்கள் இயக்கப்பட இருக்குது அப்படின்னும், போக்குவரத்து கழக முன்பதிவு மையம், இணையதளம், செயலி வழியாக பயணிகள் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு நாளைக்கு ஓமலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காருவள்ளி, சின்ன திருப்பதி, ராசிபுரம், மின்னாம்பள்ளி, நைனாமலை, சங்ககிரி, ஒருக்காமலை, இறையமங்கலம், பெருமாமலை ஆகிய கோவில்களுக்கு பக்தர்களுடைய தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறதாகவும் வந்துட்டு நிர்வாக இயக்குனர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது புரட்டாசி 3வது சனிக்கிழமை வந்துட்டு நாளைக்கு வரப்போகுது இல்லையா, நாளைக்கு வந்துட்டு சனிக்கிழமை, அது இல்லாமல் புரட்டாசி 3வது சனிக்கிழமை, அதனால் வந்துட்டு பெருமாள் கோயிலெலாம் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்கும். இதுக்காக வந்துட்டு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய சீலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,680 ரூபாயாக விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,09,440 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலை இப்போது 5.40 காசுகள் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டுருக்குது. தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களை விட இப்போது கொஞ்சம் வந்துட்டு கம்மியாகி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டுருக்குது. முக்கியமாக வெள்ளியோடைய விலையெல்லாம் வந்து கடந்த நாட்களை விட இப்போ வந்துட்டு 5,000 ரூபாய் வந்துட்டு பாருக்கு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கிராமுக்கு 5 ரூபாய் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் தங்கத்தோடைய விலையுமே கடந்த நாட்களில் கிராமுக்கே வந்துட்டு 14,000 தாண்டி இருந்துச்சு. அதே மாதிரி பவுனுக்கு 1,14,000 அப்படி மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருக்குது. குறைய ஆரம்பிச்சு இப்போதைக்கு பவுனுக்கு 1,09,440 ரூபாய், கிராமுக்கு 13,680 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இப்போ பரிசல் இயக்கிறதுக்காக அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 3000 கனஅடியாக சரிவடைஞ்சதை அடுத்து பரிசல் இயக்கிறதுக்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நேற்று அனுமதி வழங்கியிருக்காங்க. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, நாற்றாம்பாளையம், தேன்கனிக்கோட்டை, பில்லிகுண்டுலு உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்திருக்கிறதுனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்திருக்குது. இந்த நிலையில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வினாடிக்கு 8000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலையில் 10 மணிக்கு 3000 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது. இதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 5 அருவி, ஐவர்பாணி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைஞ்சி செந்நிறத்தில் வந்துட்டு தண்ணீரானது போயிட்டு இருந்திருக்குது. நேற்று முன்தினம் பரிசல் இயக்கிறதுக்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்த நிலையில் நீர்வரத்து சரிஞ்சிருக்கிறதுனால நேற்று காலையில் மீண்டும் பரிசல் இயக்கிறதுக்காக அனுமதி வழங்கியிருக்காங்க. இதனால சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக வந்துட்டு பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து தான் நம்ம சேலம் மேட்டுரணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 76.45 அடியாகவும் நீர் இருப்பு 38.51 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 2339 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 2339 கனஅடி அப்படி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 15,000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர் திறப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, நீர்வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு குறைய.

போகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக வந்துட்டு நம்மளுடைய நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு நீர்வரத்து இருக்கு இல்லையா, நம்மளுடைய சேலம் மெட்ரோ நிலையம் வரக்கூடிய நீர்வரத்து, அது வந்துட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் குறைய போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறோம் அப்படின்னா, வணிக கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதோடைய விலை இப்போ 66.50 காசுகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் முதல் நாளில் உள்நாட்டில் சமையல் கேஸ் சிலிண்டருடைய விலையை மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தில் இந்த மாதம் வந்துட்டு வீட்டு கேஸ் சிலிண்டருடைய விலை மாற்றம் செய்யப்படாமல் 957.50 ரூபாயாகவே வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. வணிக பயன்பாட்டிற்காக சமையல் கேஸ் சிலிண்டருடைய விலை 66.50 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது. 2916.50 ரூபாயில் இருந்து 2983 ரூபாயாக இப்போது வணிக கேஸ் சிலிண்டருடைய விலை அதிகமாக இருக்குது. அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போது அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கான கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, மின்சாரத்தை அளக்கும் அழகு எது, மின்சாரத்தை அளக்கும் அழகு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமையாக சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம், ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: வர 21ஆம் தேதிக்கு அப்புறமா வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் மாதத்துலேருந்து வந்துட்டு வர 21ஆம் தேதிக்கு அப்புறமா வடகிழக்கு பருவமழை வந்துட்டு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. எனஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. வர ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நிலவிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை எல்நினோ தாக்கத்தினால 12.6% அளவுக்கு குறைவாகவே பெய்திருக்குது. நாடு முழுக்கவுமே 759.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகினதால் இயல்பாக வந்துட்டு 868.6 மில்லிமீட்டர் பெய்திருக்க வேண்டும். முழுமையாக தென்மேற்கு பருவமழை விடைபெற்ற பின்னதுக்கப்புறமா வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். அப்படின்னும் இந்த மாதம் இந்த மூன்றாவது வாரத்தில் வந்துட்டு, அதாவது வர 21ஆம் தேதிக்கு அப்புறமா வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்நினோவுடைய தாக்கம் தொடர்வதனால இந்த மாதம் அதிக வெப்பமும் வறட்சியும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அப்படின்னும் தமிழகத்துடைய மற்ற இடங்கள்லையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலுமே இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அப்படின்னும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். சாயங்காலம் அப்புறமா நைட்டு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, குணசேகரன் அவர்கள் வந்துட்டு அம்மாப்பேட்டை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குணசேகர். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் அணி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போ பயங்கரமா ஜெயிச்சிருக்காங்க அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர்ல 63வது ராணி கோப்பை வந்துட்டு முதல் தர போட்டி வந்துட்டு நேற்று ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இதுல ரிஷப் பந்த் தலைமையிலான ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அணி வந்துட்டு ராஞ்சி கோப்பை நடப்பு சாம்பியனாகவும் இருக்காங்க. ஜம்மு காஷ்மீருடைய அணிகள் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. டாஸ் வென்ற ஜம்மு காஷ்மீர் அணி ஃபீல்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு வந்துட்டு ஷிகர் மோகன், சர்ப்ரைஸ் கான் ஆகியோர் வந்துட்டு கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ரிஷப் பந்த் அவர்கள் வந்துட்டு சோபிக்கவில்லை. அதே நேரத்தில் ஸ்மரன் அவர்கள் வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி முதல் ஆல் அவுட் ஆகி வந்து முதல் ரன் இன்னிங்ஸ்லேயே வந்துட்டு 237 ரன் கொண்டு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா முதல் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அணி ஆட்ட நேர முடிவில் 21-1 அப்படிங்கிற இந்த ரன் கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டுமே இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஃபோன் வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக வந்துட்டு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கலாம். ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தாலும் கூட ஃபோன் வந்துட்டு ஹேங் ஆகும். அப்படி வந்துட்டு ஃபோனில் ஸ்டோரேஜ்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதை கிளியர் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணிலிருந்து 4 மணிக்குள் உறப்பாகக்கூடிய டெக்ரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகர் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள், டெக்னாலஜி டிப்ஸ், அதாவது ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சு அப்படின்னா எப்படி உங்களோட ஃபோன் ரெக்கவர் பண்ணலாம், உங்களோட ஃபோன்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதே எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 டெக்ரு நிகழ்ச்சி கேளுங்க. தடுப்பில் முக்கியம் தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற சுகாதாரமா, உண்ணி காய்ச்சல் தடுப்பில் முக்கியம் தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற சுகாதாரமா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி 2/10/2026 காந்தி ஜெயந்தி இல்லையா. இந்த காந்தி ஜெயந்தி அப்போ ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு கிராம சபை கூட்டம் வந்து நடக்கும். அதே வகையில் இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகள்லையுமே 2/10/2026 அதாவது இன்றைக்கி காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2/10/2026 அதாவது இன்னைக்கு வந்துட்டு காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளுமே கிராம சபை கூட்டம் நடத்தப்பட இருக்குது. மேற்படி கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல், பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், சிறு பாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல் குறித்து விவாதித்தல், தூய்மை பாரத இயக்கம் திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை மற்றும் அரசின் பிற முக்கிய திட்டங்கள் குறித்து விவரங்கள் பொதுமக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேற்கண்ட கிராம சபை கூடுதல பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களுடைய கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடக்குது அப்படின்னா நீங்களும் போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இல்லை குடிநீர் சம்பந்தமான புகார்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிவித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தனசேகர் அவர்கள் வந்துட்டு பாரப்பட்டி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கே கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தனசேகர் அண்ணா. உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இருக்கணும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்ல மறக்காம கால் பண்ணுங்க.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உண்ணிக்காய்ச்சல் தடுப்பில் முக்கியம், தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற சுகாதாரமா. உண்ணிக்காய்ச்சல் தடுப்பில் முக்கியம், தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற சுகாதாரமா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787700178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க நம்மளுடைய நிலை எண்ணுக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான 9787700178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,

இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. நானும் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. ஸோ இந்த இனிமையான காலை பொழுதில் உங்களுக்காக ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லவே தேவையில்லை. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, இன்னைக்கு எல்லாருக்குமே லீவு. வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம வாகை சுடவோ ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கேம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட சேர்ந்து விளையாட வந்தாச்சு. சோ இன்னைக்கு என்ன சூப்பரான கேம் அப்படினா, சின்னதுல இருந்து பெருசு. ஏன்னா இது சின்னதுல இருந்து பெருசு அப்படினா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன கேம் அப்படினா, நான் உங்களுக்கு ஒரு வண்டிகளோட பெயரோ இல்லை நம்பர்ஸோ சொல்லுவேன், அந்த வச்சு நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு அதை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் பண்ணி சொல்லணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு காரு, சைக்கிள், பைக்கிள், பைக் அப்படின்னு சொன்னால் இதில் சைக்கிள் சின்னதா, பைக் அதை விட பெருசு, காரு அதை விட பெருசு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டராக சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ முதல் நேரா ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களம் பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் மாணிக்கவேல், நான் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: காந்தி ஜெயந்தி சிறப்பா போயிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே, நான் என்ஜாய் பண்ணுங்க.
2: சரி
1: ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா? உங்களுக்கான முதல் கேள்வி, தர்பூசணி, எலுமிச்சை, ஆரஞ்சு.
2: எலுமிச்சை, ஆரஞ்சு, தர்பூசணி.
1: சமானா, சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்த வார்த்தை, பஸ், ஆட்டோ, சைக்கிள்.
2: சைக்கிள், ஆட்டோ, பஸ்.
1: சூப்பர் சூப்பர். அண்ணா அடுத்தது, தேங்காய், பூண்டு, வெங்காயம்.
2: பூண்டு, வெங்காயம், தேங்காய்.
1: சூப்பர், அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. ஸோ மங்களபுரத்துல இருந்து மாணிக்கவேல் அண்ணா முதல் நேரம் ரொம்ப அருமையா சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியா நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்க. 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து கண் முன்னேன்ற பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆகிறப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா நான் உங்ககிட்ட நம்பர்ஸோ இல்லை வெஹிக்கல்ஸோ அதாவது வண்டிகளோ இல்லை காய்கறிகளோ ஏதோ ஒரு பெயர் சொன்னேன்னா அது வந்து நான் ஆர்டர் இல்லாமல் சொல்வேன். நீங்கள் அதை சைஸ் பொறுத்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கரெக்டாக ஆர்டர் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினச்சி மறக்காம கால் பண்ணுங்க 9787 107.8 கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: அதுக்கும் லால்பூர் சாஸ்திரி அவரும் பிறந்தநாள்தான். காமராஜர் நினைவினால் அவர் நினைவினால நினைவு கூறுவோம் அப்படி அப்படி சொல்லிட்டு. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்னா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேன்.
1: ஓகே ஓகேண்ணா. நான் இன்னைக்கு என்ன கேம் விளாட்றோம் தெரியுமாண்ணா? உங்களுக்கான முதல் கேள்வி, பலாப்பழம் ஆப்பிள் திராட்சை.
2: பலாப்பழம் ஆப்பிள் ஆப்பிள் திராட்சை பலாப்பழம்.
1: அண்ணா ஆப்பிளோட திராட்சை பெருசா? குடம் டம்ளர் வாளி. குடம் டம்ளர் வாளி.
2: குடம் டம்ளர் வாளியா?
1: டம்ளர் குடம். நான் டம்ளர் தான் டம்ளர் குட்டி. ஓகே ஓகே
2: பரவாயில்லங்க.
1: ஓகே ஓகே நான் பரவாயில்ல. அடுத்தது லாரி பைக் கார்.
2: லாரி.
1: சூப்பர் நான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி.
2: கொஞ்சம்
1: நன்றி நன்றி நன்றி. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதரவுன்னா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787 107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் உங்ககிட்ட நம்பர்ஸோ இல்லை காய்கறியோ இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் உங்ககிட்ட நான் சின்னது ஆர்டர் இல்லாமல் சொல்லுவேன். நீங்கள் அதை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கரெக்டாக ஆர்டர் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
2: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ பாட்டி. ஹலோ பாட்டி, உங்களுக்கான முதல் கேள்வி பப்பாளி, கொய்யா, தர்பூசணி. பப்பாளி, கொய்யா, தர்பூசணி. சூப்பர் பட்டி, அருமையா சொன்னீங்க. அடுத்தது சுரக்காய், தக்காளி, வெண்டைக்காய். சூப்பர் பட்டி, அருமையா சொன்னீங்க. அடுத்தது சைக்கிள், ஆட்டோ, பஸ்.
2: சொன்னதே கரெக்ட் தான், சைக்கிள், ஆட்டோ, பஸ்.
1: உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே பட்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி
2: நன்றி சாமி,
1: நன்றி நன்றி.
2: அடி ஆத்தாடி நெட்டு ஒரு பாட்டு வந்ததெல்லாம்
1: அடி ஆத்தி. ஓகே பட்டி,
2: அடி ஆத்தி, அதுக்கு ஓட்டு போட்டுருங்க.
1: ஓகே பட்டி, நான்
2: சொல்லிடுறேன்.
1: நன்றி நன்றி பட்டி. தாதகப்பட்டியிலேருந்து ருக்மணி பட்டி நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பர் அருமையாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பட்டி, இன்னைக்கு கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடிய நேர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. அன்பு கலை செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா, அற்புதமா இருக்கங்க பிரதீபா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கேன்க்கா.
1: மகாத்மா காந்தியடிகள், கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, பெரும் தலைவர்களுடைய நாள் இன்னைக்கு. அவங்களுடைய வழிகளை நம்ம பின்பற்றுவோம், அவங்களுடைய வழிகளை நம்ம கடைபிடிப்போம் சொல்லிட்டு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வந்துடலாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா. ஓகே அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடும் தெரியுமாக்கா?
1: சீரியஸா பெருசு சொல்லுவீங்க, நாங்க அதை சரி பண்ணி சொல்லணும்.
0: உங்களுக்கான முதல் கேள்வி, ஆட்டோ கார் பஸ். பப்பாளி, கொய்யா, தர்பூசணி. சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது ஸ்கூட்டர், கார், பஸ். அதுவும் கரெக்டா தான் சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்காக
1: ஓகே.
0: அடுத்தது கேரட், பூசணிக்காய், முள்ளங்கி. ஆப்பிள், தர்பூசணி, முட்டை. ஸோ மேட்டூர் ஐயம்பூதூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக ஜாலியாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடே நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாண்டு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள், 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவானை கழிச்சல் நினைச்சிருக்கீங்க பிரதீபா, நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது சின்னதுல இருந்து பெருசு இந்த கேம் தான் விளையாண்டுருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் உங்ககிட்ட சில பொருட்கள் சொல்லுவேன், அந்த பொருட்களை கலந்து கலந்து சொல்லுவேன், நீங்க அதை சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் பண்ணி கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளாடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நான் கஸ்தூரி பேசுறேன். அதாவது முதல்ல நம்ம காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கும்.
2: சரிங்கம்மா சொல்லுங்க.
1: ஓகே, நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
2: அதாவது சிறுசுல இருந்து பெருசு அப்படின்னு விளையாடுது.
1: ஓகே, நான் விளையாடலாமா?
2: விளையாடலாங்க.
1: ஓகே, நான் உங்களுக்கான முதல் கேள்வி, வேன், பஸ், ஸ்கூட்டர்.
2: ஸ்கூட்டர், வேன், பஸ்.
1: சூப்பர், நான் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது, தேங்காய், பூண்டு, வெங்காயம்.
2: வெங்காயம், பூண்டு, தேங்காய்.
1: வெங்காயம் தானா? ஓகேண்ணா, ஓரளவுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். அடுத்தது,
2: ஒரே என்ன வேட்டா இருக்குங்க.
1: ஓகேண்ணா, அடுத்தது, மொபைல், டிவி, சாவி. சூப்பர், நான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி
2: நன்றி
1: நன்றி அண்ணா. சோ திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா டக்கு டக்குன்னு

ஜாலியாக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடியர் நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க. 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு. ஸோ இந்த கேமில் விளாட்ணுன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. விளையாடலாம். கடந்த ஒரு மணி நேரம் நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து விளையாண்டாங்க, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, கண்டிப்பா நீங்க மறக்காம கால் பண்ணி கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேரு?
1: என் பேர் ராகினி.
0: ராகினி
1: காட்ல இருந்து பேசுறேன்.
0: ராகினி பாப்பா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் சூப்பரா இருக்கேன். லீவ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: ஜாலியா போயிட்டு
0: இருக்கா. சூப்பர் சூப்பர் பாப்பா. ஓகே பாப்பா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமா?
1: தெரியுங்கா.
0: ஓகே விளையாடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, முட்டை பூசணிக்காய் தேங்காய். முட்டை பூசணிக்காய் தேங்காய். இது வந்து நான் சின்னது பெருசு இல்லாம மாத்தி மாத்தி சொல்லிருக்கல, நீங்க வந்து கரெக்ட்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சின்னது எதுன்னு?
1: முட்டை.
0: அதுக்கு அப்புறம்
1: தேங்காய்.
0: ஆ அடுத்து
1: பூசணிக்காய்.
0: சூப்பர், இப்படி தான் சொல்லணும். அடுத்து புத்தகம், அலமாரி, பேனா.
1: பேனா, புத்தகம், அலமாரி.
0: சூப்பர், அருமையா விளையாண்டீங்க. அடுத்து ஆட்டோ, சைக்கிள், லாரி. சூப்பர் பாப்பா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி
1: நன்றி.
0: ஓகே சோ ராகினி பாப்பா ஏற்காடுல இருந்து ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி. மைடிய நேர்களை, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்க 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு சில பொருட்கள் சொல்லுவேன், அந்த பொருட்களை வச்சு நீங்கள் அதாவது நான் மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க பிரதீபா?
4: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குங்க. நான் லைட்டா மோடமாவும் இருக்கு.
5: வேலூர்ல பயங்கரமா மழை வரும் நேத்து நினைச்சேன், ஆனா மழை வரல. இன்னைக்கும் பயங்கரமா வெயில் தான் அடிச்சுட்டு இருக்குப்பா.
4: ஓகே ஓகே ஓகேண்ணா.
5: நம்மளுடைய சோனா எஃப்எம் லிசனர்ஸ்க்கு இந்திய மனமார்ந்த இனிய காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
4: கண்டிப்பா கண்டிப்பா. நான் உங்களுக்கும் நான்
5: மகிழ்ச்சிப்பா.
4: ஓகேண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமா?
5: சொல்லுப்பா.
4: இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா நான் உங்ககிட்ட சில பொருட்கள் சொல்வேன்னா அந்த பொருட்கள் வந்து நான் சைஸ் வச்சு ஆர்டர் இல்லாம சொல்வேன், ஆனா நீங்க வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆர்டரா சொல்லணும்.
5: ஓகே ஓகே
4: ஓகே. நான் விளையாடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், பட்டாணி.
5: பட்டாணி, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய்.
4: சூப்பர், நான் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது பென்சில், குண்டூசி, குடை.
5: குண்டூசி, பென்சில், குடை.
4: சூப்பர் அண்ணா. அடுத்தது பேருந்து, சைக்கிள், விமானம்.
5: ஓகே, சைக்கிள், பேருந்து, விமானம்.
4: சூப்பர் அண்ணா. அடுத்தது தட்டு, டேபிள், ஸ்பூன்.
5: ஸ்பூன், தட்டு, டேபிள்.
4: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி.
5: எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த கேம், ரொம்ப அருமையா யோசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி அண்ணா.
5: Thank you so much. Bye
4: bye அண்ணா. ஸோ காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா அருமையா ஜாலியா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஷோபா எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, சின்னதுலேருந்து பெருசு இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் அவங்கக்கிட்ட சில பொருட்கள் சொல்வேன், அந்த பொருட்கள் ஆர்டர் இல்லாமல் சொல்வேன், நீங்கள் அதை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கரெக்டாக ஆர்டராக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பிரதீபா. சேலம் இரும்பாலிலிருந்து இணை சமுதாய வானொலியிலிருந்து இணைத்தல் இணைபவர் எழிலரசி நிலையத்தில் நலமா இருக்கீங்களா? அந்த வேறுகள் அன்பு சுந்தரமா இருக்கலாம்.
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்கக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: முதல் கேள்வி, ஸ்கேல், பேனா, ஸ்கூல் பேக். அடுத்தது மிளகாய், முட்டைகோஸ், வெங்காயம்.
2: மிளகாய், வெங்காயம், முட்டைகோஸ்.
1: சூப்பர். அடுத்தது சைக்கிள், கார், ஆட்டோ.
2: சைக்கிள், ஆட்டோ, கார்.
1: சூப்பர், கருமையா விளாண்டீங்க. நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி அக்கா. ஸோ ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட சேர்ந்து சூப்பராக ஜாலியாக செம்மையாக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடிய நேர்களை நீங்களும் இதே மாதிரியே விளாண்ணு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. பிரதீபா என் கூட பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா, நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்னதுல இருந்து பெருசு இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சில பொருட்கள் சொல்வேன், காய்கறியோ இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் சொல்வேன். அந்த பொருட்கள்ல நீங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் பண்ணி கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளாணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம். உங்க பேரு?
7: தனலட்சுமி.
6: தனலட்சுமி, எப்படி எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் பிரதீபா, நீங்க எல்லாம் இருக்கீங்களா?
6: நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
7: சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு?
6: எனக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி, லாரி, ஸ்கூட்டர், பஸ், பைக்.
7: ஸ்கூட்டர், பைக், பஸ், லாரி.
6: சூப்பர், அருமையா விளையாண்டீங்க. அடுத்தது, டிவி, ரிமோட், லேப்டாப்.
7: ரிமோட், டிவி, லேப்டாப்.
6: ஓகே, அடுத்தது, வேன், பேருந்து, சைக்கிள்.
7: சைக்கிள், வேன், பேருந்து.
6: ஓகே, அடுத்தது, தக்காளி, பூசணிக்காய், வெங்காயம்.
7: தக்காளி, வெங்காயம், பூசணிக்காய்.
6: ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி.
7: தேங்க்யூ, தேங்க்யூ பிரதீபா.
6: நன்றி, நன்றி. ஸோ சேலம்ல இருந்து தனலட்சுமி அக்கா ரொம்பவே சூப்பரா அருமையா ஜாலியா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியா நேர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாண்டு நினைச்சீங்க, ஏன் வெயிட் பண்றீங்க? கால் பண்ணுங்க. 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வாகை சுடவாலோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, சின்னதுலேருந்து பெருசு இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு சில பொருட்கள் சொல்லுவேன், அந்த பொருட்கள் சின்னது பெருசு கலந்து கலந்து சொல்லுவேன், நீங்கள் அதை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் பண்ணி கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787707 நம்பருக்கு கால் பண்ணி கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு இறுதி நேரம் விளையாட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம். காலை வணக்கம்.
3: காலை வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஆனந்தி பேசுறேன்.
3: ஓகே ஓகே ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஓகேங்கம்மா. ஓகே, என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தேங்காய், ஆரஞ்சு, தர்பூசணி, திராட்சை. ஆரஞ்சு எப்படி ஃபர்ஸ்ட் வரும்? திராட்சை தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே ஓகே ஓகே. அடுத்த கேள்வி, கார், பஸ், சைக்கிள். ஓகே. அடுத்த கேள்வி, சாவி, மொபைல், டிவி. ஓகே. அடுத்தது தக்காளி, தேங்காய், பூண்டு.
4: பூண்டு, தக்காளி, தேங்காய்.
3: ஓகே அக்கா, ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டிங்க. நன்றி
4: நன்றி
3: நன்றி. ஸோ சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா அருமையா ஜாலியா விளையாண்டாங்க. நன்றி அக்கா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. சோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
5: வெண்பாயந்திரன். கரூர் டிஸ்ட்ரிக்ட்.
3: கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க வெண்பாயந்திரன்?
5: நல்லா இருக்கேன்.
3: ஓகே ஓகே. என்ன பண்றீங்க, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
5: பாரதி வித்யாலயா.
3: அப்படியா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 7th.
3: நல்லா படிப்பீங்களா?
5: ஆ படிப்பேன்.
3: ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமா?
5: ஆ தெரியும்.
3: ஓகே, அப்ப விளையாடலாமா?
5: ஆ விளையாடலாம்.
3: உங்களுக்கான முதல் கேள்வி, எரேசர், பென்சில், ஸ்கூல் பேக்.
5: எரேசர், பென்சில், ஸ்கூல் பேக்.
3: சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்தது, லாரி, ஆட்டோ, சைக்கிள்.
5: சைக்கிள், ஆட்டோ, லாரி.
3: சூப்பர். அடுத்த கேள்வி, திராட்சை, தர்பூசணி, ஆரஞ்சு.
5: ஆரஞ்சு, திராட்சை, தர்பூசணி.
3: திராட்சை தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
5: தேங்க்யூ.
3: நன்றி நன்றி. ஸோ வந்து கருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம கூட மகேந்திரன் அப்படின்றவங்க ரொம்ப சூப்பராக அருமையாக ஜாலியாக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி. ஸோ வெண்பாயந்திரன் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக விளாண்டிங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்த வாகை சுடுவால நானும் உங்கள் கூட வந்து ஜாலியாக விளையாடுறேன். இப்போது நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே, நானும் போயிட்டு வரேன். உங்களுக்கு டாட்டா, பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தெரிவிச்சுக்கலாங்க. உலர் தீவனமான வைக்கோல் சுர்ணைகளின் விலை உயர்ந்திருக்கிறதுனால நிலமற்ற கால்நடை வளர்க்கிறவங்க கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வராங்க. புறம்போக்கு நிலங்கள்ல தீவன பயிர்களை வளர்த்து மானிய விலையில வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்துல கால்நடை வளர்ப்புல அதிக அளவு மக்கள் ஈடுபட்டு வராங்க. இதுல மூணுல ஒரு பங்கு கால்நடை வளர்ப்போர் மேய்ச்சலுக்கும் தீவனம் வளர்க்கவும் சொந்தமா நிலமற்றவர்கள் அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இது போன்ற குடும்பங்களுக்கு பிரதான வருவாய் அளிக்கும் வழியாக பால் உற்பத்தியிலிருந்து வருது. இந்த மாதிரியான நிலமற்ற கால்நடை வளர்ப்போர் மேய்ச்சல் தரை புறம்போக்கு நிலங்கள்லயும் சாலையோரங்கள், தரிசு நிலங்கள், வனத்தையொட்டிய பகுதி உள்ளிட்ட இடங்கள்ல கால்நடைகளை மேய்க்கிறது வழக்கம். இது தவிர குறைஞ்ச அளவுல உலர் தீவனங்களை இருப்பு வச்சு கால்நடைகளுக்கு வழங்கறது வழக்கம். தேவைக்கேத்த மாதிரி வைக்கோல் சுருணைகளை வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. அண்மை காலமா வைக்கோல் சுருணை விலை கடுமையா உயர்ந்திருக்கிறதுனால நிலமற்ற கால்நடை வளர்ப்போர் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வராங்க. இது பத்தி நிலமற்ற கால்நடை வளர்ப்போர் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முந்தைய காலங்கள்ல வைக்கோல்களை மொத்தமா வாங்கி வந்து குத்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய வைக்கோல் போர் அமைச்சு பாதுகாத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. கால மாற்றத்தினால வைக்கோல் போர் வைக்கிறது குறைஞ்சிருச்சு. நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய டிராக்டர்கள் மூலமா வயல்கள்ல வைக்கோல் சுருணைகளா சுருட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுது. இத தேவைக்கேத்த மாதிரியும் பண கையிருப்பு நிலவரத்துக்கு ஏத்த மாதிரியும் வைக்கோல் சுருணைகளை வாங்கி பயன்படுத்தி வரோம்னு சொல்றாங்க. கடந்த சில ஆண்டுகளாவே வைக்கோலோட தரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சுரணை ரூபாய் 170 முதல் ரூபாய் 200 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கு. ஆனா சில மாதங்களா வைக்கோல் சுரணைகள் ரூபாய் 300 விலை உயர்ந்திருக்கு. நடப்பு ஆண்டுல பருவமழை குறைவு காரணமா தருமபுரி மாவட்டத்துல வழக்கமான நடவுல 10% அளவுல மட்டுமே நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. அதனால வைக்கோலுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இப்ப திருவண்ணாமலை, கடலூர், காவேரி பட்டணம், ஈரோடு உள்ளிட்ட பாசன பகுதிகளில் இருந்து வைக்கோல் சுருணைகள் கொண்டு வரப்படுறதுனால விலை உயர்ந்திருக்கிறதா வியாபாரிகள் சொல்றாங்க. அதிக விலை கொடுத்து தீவனம் வாங்கி கால்நடைகளை பராமரிக்கிறப்ப பால் உற்பத்தியில செலவும் வரவும் சமமாகி போயிடுது. அதனால நிலமற்ற கால்நடை வளர்ப்போர இது போன்ற சிரமங்கள்ல இருந்து காக்கக்கூடிய வகையில அரசு முன்னதாவே திட்டமிட்டு மேய்ச்சல் தரை புறம்போக்கு நிலங்கள்ல தீவன பயிர்களை நடவு செஞ்சு ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் மூலமா பராமரிச்சு வளர்க்கும் திட்டத்தை அறிமுகம் செஞ்சு மானிய விலையில தீவனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: Hey, hold on.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
2: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மூலிகை செடியில பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பயிர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
5: ஒரு தாவரம் அதிகபட்சமான, அதாவது அடர்த்தியான ஊட்டச்சத்தை, இந்த மாதிரி பீட்டா கரோட்டின் கொண்ட அடர்த்தியான ஊட்டச்சத்து உள்ள ஒரு கேரட்டை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த தாவரத்துடைய மண்ணில் பல்வேறு விதமான நுண்ணுயிர் கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை சாத்தும். ஸோ இதுதான் இந்த நான்காவது படிநிலை. அதாவது இப்போ நிறைய நம்ம இன்னைக்கு வந்து இந்த மூலிகை செடிகளை வளர்க்குறோம். இந்த மூலிகை செடிகளோட பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற இந்த இந்த காம்பவுண்ட்ஸ் தான், ஆல்கலைட்ஸாக இருக்கலாம், ஃப்ளாவனாய்ட்ஸாக இருக்கலாம், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், கரோட்டினாய்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு தாவரத்தில் அதிகமாக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம தாவரத்தை வளர்க்குறோம்னா, அந்த தாவரத்தில் இந்த காம்பவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இது இருந்தால் நமக்கு வந்து வருமானம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய தாவரத்தை இந்த நான்காவது படிநிலைக்கு வர மாதிரி வளர்க்கணும். அதுதான் இந்த படிநிலை நமக்கு சொல்லும் பாடம். அது எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த அடர்த்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் அதிகமான நுண்ணுயிர் கூட்டம், அதே சமயத்தில் பல்வேறு விதமான நுண்ணுயிர் கூட்டம் இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியமாகும் அப்படின்றது தான் இந்த நான்காவது படிநிலை நமக்கு சொல்லும் பாடம். இதுதான் தாவர ஆரோக்கிய பிரமிடு. முதல் படிநிலை முழுமையான ஒளிச்சேர்க்கை, இரண்டாவது படிநிலை முழுமையான புரதம், மூன்றாவது படிநிலை அதிகமான லிப்பிட் சிந்தசிஸ், அதிகமான கொழுப்பு உருவாக்கம், நான்காவது படிநிலை அதிகமான ஃபைட்டோ நியூட்ரியன்ட் உருவாக்கம். இதுதான் நான்கு படிநிலைகள் தாவரத்தில். முதல் இரண்டு படிநிலைகள் முழுக்க முழுக்க ஊட்டச்சத்துக்களை பிரதானமாக

0: கொண்டது. அடுத்த இரண்டு படிநிலைகள் அதிகமான நுண்ணுயிர் கூட்டத்தை நம்பி இருக்கிறது. இப்போ ஒரு தாவரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைவான ஊட்டச்சத்தும் வேணும், அதே சமயத்துல மண்ணுல நிறைவான நுண்ணுயிர் கூட்டமும் வேணும். இந்த ரெண்டுமே இருக்கும் பொழுதுதான் ஒரு தாவரம் முழுமையா ஆரோக்கியமா வளரும். அதே சமயத்துல அடர்த்தியான ஊட்டச்சத்தையும் அந்த தாவரம் நமக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, சரிங்களா?
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப தாவரத்துல 4 படிநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை திருவள்ளூர் மாவட்டம் எருக்குவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட இயற்கை வேளாண் பண்ணையில இருந்து பீனா நிர்மல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எந்த பயிர்ல இருந்து என்ன மகசூல் கிடைக்குது, எந்த பயிர்ல இருந்து என்ன காய்கறிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியாமையே இருக்கு. அது சம்பந்தமாகவும் நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுவும் இல்லாம நாங்க வந்து இங்க பண்றது என்னன்னா, இந்த பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களுக்கு அக்ரி டூரிசம்ன்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதாவது இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து என்ன விவசாயம், என்ன எதுல இருந்து எது வருது, எதுல இருந்து என்ன வருது, நெல்ல இருந்து அரிசி வருதா அப்படின்ற பொருள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாம இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு எப்படியும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ன்றது கூட பண்ணணும்னு சொல்லிதான் நாங்க வந்து அக்ரி டூரிசம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது இல்லாம நாங்க வந்து வேளாண் மேதது ஆடு மாடு இந்த மாதிரி இதெல்லாம் கூட பண்ணலான்ற பிளான்ல இருக்கோம். நாங்க எதிர்க்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க பண்ணலாம்ன்ற பிளான்ல பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த மாதிரி எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்கன்னா நம்ம இயற்கை வளத்தை வந்து அழிக்காம நம்ம பாதுகாத்துட்டு வரலான்றது தான் என்னுடைய நோக்கம்.
3: அதாவது 1100 தென்னை மரங்கள், 1150 பாக்கு மரங்கள், 500 சந்தன மரங்கள், 500 எலுமிச்சை, 500 நீர் மருது, 500 மலைவேம்பு மரங்கள் உள்ளன, 600 கொய்யா பழம், 280 சப்போட்டா, 6000 வாழை, 450 டிராகன் ஃப்ரூட்ஸ், இவை அனைத்தையும் நாங்க ஆப்பிள் முதற்கொண்டு நாங்க இங்க பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதாவது ஆப்பிள், அத்தி, அதாவது இந்த மண் வளத்துல இந்த மரங்கள்லாம் வருமானு கேக்குற அளவுக்கு நாங்க வந்து மற்ற செடிங்க வந்து வெளிநாட்டு நவுனி துரியன் இந்த மாதிரி நாட்டு மருந்து, நாட்டு பழங்கள் இல்லாத வேற பழங்களையும் நாங்க நட்டு வச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இங்க இதை வந்து நாங்க இப்பதான் நாங்க தொடங்கி இருக்கோம். இப்ப ஒரு 1.5-2 வருஷமா தான் தொடங்கிட்டு இருக்கோம். நாங்க இதை இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி நல்லா பண்ணணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப என்னென்ன பழ வகைகள் இருக்கு அப்படின்னும், எங்க மண்ணுல என்ன நாங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொன்னாங்க. நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு பயிர்ல பூச்சி தாக்குது அப்படின்னா, அந்த பயிரை தாக்கி ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம பாக்கிறத விட வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இப்பூச்சிகள் நாம் தென்பட்டால் அவைகளுக்கு தற்காப்பு முறையாக, வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் உள்ள 3 வரிசை கரணைகள் மற்றும் கரும்பு பயிருக்கு இமிடாக்ளோபிரேட் 17.8 SL என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவிலும், அல்லது குளோரான்ட்ரெனிலிப்ரோல் 18.5 SC என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி என்ற அளவிலும், குளோத்தயாடின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவிலும், அல்லது ஸ்பைரோடெட்ராமெட் 150 OD என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 12.5 மில்லி என்ற அளவில் ஏதேனும் ஒரு மருந்தை நாம் தெளித்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இப்பூச்சியின் பொருளாதார சேத நிலையானது 10%. இப்பொருளாதார சேத நிலையை இப்பூச்சி தாண்டும் பொழுது நாம் இமிடாக்ளோபிரிட் 17.8 அதாவது 17.8 SL என்ற மருந்தை 1 மில்லியும், ப்ரொபிகனோசோல் என்ற மருந்தை 1 மில்லியும் கலந்து, இதன் ஒட்டும் திரவமும் 1 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீருக்கு இந்த அளவை கலந்து நாம் தெளிக்க வேண்டும். அவ்வாறு 15 முதல் 20 நாட்கள் இடைவெளியில், 15 நாட்கள் இடைவெளியில் தெளித்தால் மிகவும் உத்தமம். 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம். அவ்வாறு நாம் மருந்து தெளிக்கும் பொழுது நது குறுத்து நன்றாக நனையும்படி மருந்தை நடு குறுத்தில் தெளிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவற்றுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் வாங்கி கரும்பு பயிருக்கு தெளிப்பதன் மூலமும், மருதாம்பு பயிர்களை நாம் அதிக அளவில் விடுவதை தவிர்ப்பதன் மூலமும் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப மருந்து தெளிக்கிறப்ப என்னென்ன வழிமுறைகளை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனாயப்பம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பூச்சிக்கொல்லி மரணங்கள் இனி நிகழவே கூடாது. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. மகாராஷ்டிரத்துல பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட கொண்டைக்கடலில இருந்து வெளியேறிய நச்சுவாயுவை சுவாசிச்ச ரெண்டு சிறுமிகள் உயிரிழந்தது வேதனை அளிக்குது. கொண்டைக்கடலை சேமிச்சு வைக்கப்பட்ட அறையில காற்றோட்டம் இல்லாத நிலையில நைட்டு ஃபுல்லாவே அவங்க தூங்கி இருக்காங்க. இந்த கொடுமை நிகழ்ந்திருக்கு. வேதி உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நிகழக்கூடிய தொடர் மரணங்கள் குறித்து தீவிரத்தோட செயலாற்ற வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். மத்திய பிரதேசத்துல பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட கோதுமை சேமிச்சு வைக்கப்பட்டிருந்த அறையில உறங்கின ரெண்டு சிறுமிகள்

விளைச்சல் அதிகரிச்சு இந்தியாவில் பஞ்சம் ஒழிஞ்சாலுமே இன்னொரு பக்கம் விவசாயிகளும் மக்களும் வேதிப்பொருட்களின் நச்சுத்தன்மையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேரள மாநிலத்தில் எத்தில் பாரத்தியான் அப்படின்ற வேதிப்பொருள் கலக்கப்பட்ட கோதுமை மாவுல சமைச்ச உணவை சாப்பிட்டதுனால 1958 100 பேர் இறந்திருக்காங்க. இதை தொடர்ந்து வேதிப்பொருள் கலப்பை கட்டுப்படுத்தும் வகையில பூச்சிக்கொல்லி சட்டம் 1968 ஏற்றப்பட்டுச்சு. சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டால விவசாயிகள் மூச்சு திணறல், சுவாச குழாய் பிரச்சனை, நாள்பட்ட நோய்கள் தொடங்கி மரணம் வரைக்கும் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகியிருக்காங்க. மண்ணிலையும் விஷத்தன்மை மிகுந்து கலர் நிலம் ஆயிருக்கு. மக்கள் தொகையில 64% பேர் ஊரக பகுதிகளில் வசிக்கக்கூடிய இந்தியாவில் வருஷம் ஃபுல்லாவே 14.5 கோடி பேர் வேதி பூச்சிக்கொல்லிகளால நேரடியாவோ மறைமுகமாவோ பாதிக்க 10,000 பேர் இதனால இறந்தும் போயிருக்காங்க. மக்களையும் மண்ணையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி பயன்பாட்டில் சமரசமற்ற கொள்கைகளை மத்திய அரசு இயற்றணும். வேதி பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றா வேதி கலப்பில்லாத இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறத ஊக்குவிக்கணும். இயற்கை வேளாண்மையால விளைச்சல் குறையும், பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்படும் அப்படின்றது போன்ற கருதுகோள்களை அறிவியல் பூர்வமா அணுகி தீர்வு காணணும். எந்த ஒரு வளர்ச்சியுமே அந்தந்த நேரத்துக்கானதாக இல்லாம தொலைநோக்கு பார்வையோட அமையணும். விவசாயத்துக்கும் அது பொருந்தும் அப்படின்றத அரசுகள் மறந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இப்போ நம்ம சேலத்தில் நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. அவங்கவுங்களுக்குள்ளேயும் வந்து தனித்தனி திறமைகள்லாம் வந்திருக்கும். இப்போ பார்க்க நார்மலாக இருப்பாங்க, ஆனால் சாதனைகளை அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்களை மீட் பண்ணி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி மூலிமா. ஸோ இன்றைக்கும் நம்ம கூட ஒரு சிறப்பான நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட வயசுக்கும் அவர் பண்ணுற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் கூட கேப்பே எடுத்துக்காமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்த துசேந்தர் குமார் ப்ரோ இருக்கார்ல, இவர் தான் நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தனியாக இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல்லாம் வச்சு டெக் சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அவர் ஃப்ரீலான்சிங்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க்கும் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட அந்த லைஃப் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். இப்போது சின்ன வயசில் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்கள்ல, அவங்க இவரோட லைஃப் ஜேர்னி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஐ ஓப்பனிங் கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் வந்து இல்லைங்க. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேர்களுக்காக ப்ரோ.
2: ஆ ப்ரோ, நல்லா இருக்கேன். ஆ, என் நேம் வந்து ஆர் துசேந்தர் குமார் ப்ரோ. அது ஷார்ட் நேமாக வந்து டிகேன்னு சொல்லுவாங்க. ஆ ப்ரோ, நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் வந்து 2026 பாஸ்ட் அவுட் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல் டைம் சோஷியல் மீடியா அண்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து நான் போயிட்டுருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ தான் நீங்கள் காலேஜே வந்து முடிச்சிருக்கீங்க, அதுங்காட்டியும் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் வந்து ஒரு தனி பாத்தில் போயிட்டுருக்கீங்களா, நிஜமாலுமே வேறு லெவல் ஜி. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு செல்ஃப் பிராண்டிங் பண்ணணும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு எப்போ ப்ரோ வந்துச்சு?
2: ஆ ப்ரோ, இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் நான் ரீச் ஆகிட்டேன், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேம் ஃபேஸ்புக்லேயுமே. அதில் நம்ம வந்து எப்படி நம்ம ரீச் ஆனோம் அண்ட் வந்து நம்ம ரீச் ஆனதை அது நிறையா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து சேர்க்கலாம். அவங்க ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டாக வந்து ரீச் பண்ண தெரியாது. நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, அவங்க நார்மலாக இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவாங்க அண்ட் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுவாங்க, ஃபேஸ்புக்லேயும் போடுவாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சேல்ஸ் வராது. ஸோ நிறையா வந்து ஒரு சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்கள்ட்டலாம் கொடுத்து அந்த அளவுக்கு சேல்ஸ் வரலான்னு பார்க்குறாங்க. நாம் வந்து அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக அவங்க ஒருத்தங்க பிஸ்னஸ் இருக்குன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணலாம், வீடியோஸ் கொடுக்கலாம், போஸ்ட்டு போடலாம், அதை மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் மெட்டா ஆட்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நம்ம தமிழ்நாடு லெவல் அண்டு இல்லைனா எனக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வேணும்னு கேட்குறாங்களா, ஓகே அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு கொடுக்குற அவங்க அமௌண்ட்டுமே நாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் நம்ம பண்ணித்தரோம். ஸோ அதனால தான் யூஸ்ஃபுல்லாக.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ, ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்கும் வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க?
2: ஆ ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற பிராண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ நானே வந்து இப்போது ஒரு கம்மியாக நம்மளுக்கே எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் எந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங்குள்ளேயே நான் போனேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 பிராண்டோட, அதாவது பர்சனல் பிராண்டிங்கில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 3 மெம்பர்ஸ்.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ, ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே ப்ரோ, நாம் இன்னும் தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம துசேந்தர் குமார் ப்ரோவுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. கேட்க செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுது, நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இப்போ யாரு இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா துசேந்தர் குமார் ப்ரோ இருக்காருல்ல, அவர் தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ப்ரோ, நீங்க லாஸ்ட்டா பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் இப்போ தான் வந்து காலேஜ்லாம் முடிச்சேன், காலேஜ் முடிச்சுட்டு என்கிட்ட இப்போ ஒரு 3 கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்றதுக்கு எது முக்கியமா இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்தது ப்ரோ?
4: ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதெல்லாம் போடல, மோஜி அந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு 2 மந்த் அதாவது நான் வீடியோஸ் போட்டேன், ஒரு 3 மந்த்து இல்லைனா 4 மந்த் வீடியோஸ் போட்டேன். ஸோ இன்கம் வரவே இல்லை. ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் 500 வர மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு, அது 500 வரல. ஸோ அம்மா கிட்ட தான் வந்து நான் அந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் அமௌண்ட் எல்லாம் வரலமா அந்த மாதிரி நான் சொன்னேன். அவங்க தான் வந்து இந்த மாதிரி ரிங் லைட்டு, ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் எதுவுமே நம்மளுக்கு அமௌண்ட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ ரிங் லைட்டு மைக்கு எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து வீடியோஸ் எடுத்து இப்போது ஓரளவுக்கு ஓகே, இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளே வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு இன்கம் நம்மளுக்கு இருக்கு.
3: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்கம்லாம் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்தீங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது?
4: எப்படின்னா ஒரு சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க அந்த அமௌண்ட்டை வந்ததுக்கு வரும். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, ஏன்னா வந்து அமௌண்ட்டுக்காக நான் போயிருந்தேன்னா இல்லை, என்னோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயுமே அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நிறைய பேர்த்துக்கு சொல்லித்தரலாம் ஒரு ஐடியா வந்துச்சு.
3: செம்ம செம்ம பிரதர். இப்போ உங்களோட வீட்டில் பேரண்டோட சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் ஒரு சிலரோட வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றது சுத்தமாக வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறாங்கல்ல பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட சைட்லேருந்து?
4: ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம க்ரோ பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டிடிஎஃப் வாசன் மதன் கௌரியாக இருந்தாலுமே அவங்க லாக்டவுன் பீரியடில் டிடிஎஃப் வாசனுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, பைக் ட்ராவலிங் எல்லாமே அவர் இந்த லெவலில் இருக்கார். ஸோ மதன் கௌரிக்கும் சேம் அதே தான். ஸோ நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஓகே இதெல்லாம் வேணாம்னு சொல்லியிருந்தால் அவங்க அன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்குமே கன்சிஸ்டன்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து இன்றைக்கி வியூஸ் வரலாம், நாளைக்கு வியூஸ் வரலாம், இன்னைக்கு வியூஸ் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வியூஸ் வராமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அதாவது டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, நம்ம ஒரு இது பண்ணுறோன்னா அது கண்டினியூ ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு என்றைக்கும் ஒரு ரீச் வரும்.
3: கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தாலும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லியிருந்தீங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வருமோ இல்லையோ, ஸோ இந்த நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்துருக்கா, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க?
4: ஏகப்பட்டது வந்து இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபோன் பண்ணியெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன்னா என்னடா வாய்ஸ் இது, வாய்ஸ் பற்றி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் நிறைய பாடி ஷேவிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து அதை பார்த்துட்டு இருந்தா அவங்க ஏன்னா இன்னைக்கு இப்போ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க நாளைக்கு பாசிட்டிவ் கமெண்ட்டு பண்ணுவாங்க, அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து அதெல்லாம் பற்றி எதுவுமே நினைக்கல. ஓகே நான் கமெண்ட்ஸ் நாலு பாசிட்டிவ் வந்தாலும் ஓகே, நெகட்டிவ் வந்தாலும் ஓகே, தேங்க்யூ, அவ்வளோதான், அந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம்.
3: ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டீங்க பிரதர், ஆனால் நீங்கள் சொன்னதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டிஸு, பாடி ஷேமிங் அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரதான் வந்து செய்யும், நிறைய பேர் கண்மூடித்தனமாக கலாய்ப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெருசாக கேர் எடுத்துக்காமல் வந்த நெகட்டிவிட்டிஸ்லேருந்து அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், என்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. நெகட்டிவிட்டிஸில் என்றைக்குமே வந்து டிபெண்ட் ஆகி இருந்துடாதீங்க. ஸோ நாம் இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம நம்ம ப்ரோ கிட்ட வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: துசேந்தர் ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு இருக்கோம், உங்களோட லைஃப் ஜேர்னியை பேசிட்டு இருக்கோம். செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கு கேட்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பயங்கர ஆர்வமாக இருக்கு பிரதர். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட சிறப்பு விருந்தினர் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம துசேந்தர் குமார் ப்ரோ தான் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. பிரதர், நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நான் காலேஜ் படிக்கும் போதே என்னோட ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த உடனே நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. ஸோ நீங்கள் எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க, ஹேண்டில் பண்ணீங்க?
2: டைம் மேனேஜ், நான் வீடியோ எடுக்கிறப்போ அவங்க அம்மாலாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ நான் என்னோடய வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்டக் ஆகுவேன். ஹலோ கைஸ்ன்னு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ டேக் போகும். இப்போ வந்து ஓகே, ஓரளவுக்கு நான் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வீடியோ எடுக்கும்போது அவங்க 1 ஹவர் உட்காந்து வெளியே உட்காந்துருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். இப்போ வந்து பேக் சைடில் ஒரு வீடு இருக்கனால அதுலேயே நம்ம ஸ்டுடியோ செட்டப் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்கிரேட் பண்ணி அதில் தான் நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கோம்.
1: கண்டிப்பாக கேட்கும் போது எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது பிரதர். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேர்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இன்ஸ்டாகிராமில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஸோ அவங்க வந்து ஒரு கண்டென்ட், ஒரு ஃபோக்கஸான கண்டென்ட்டில் போகிறதில்ல. இன்றைக்கே வந்து ஹிஸ்ட்ரி பற்றி போடலாம், நாளைக்கே வந்து டெக் போடலாம், இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆகும். லைக் வந்து ஒரு கண்டென்ட் நம்ம ஒரு நீச் சூஸ் பண்ணுறோன்னா அந்த நீச்சிலேயே போகணும். அண்ட் வந்து ஸ்டார்டிங் ஹுக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டார்டிங் ஹுக்கில் தான் நம்ம வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா அவங்களுக்கு வேல்யூபுளாக கொடுக்கணும் அந்த ஒரு கண்டென்ட்டை. ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ரீல்ஸ் எல்லாருமே போடுறாங்க, அதில் ரீச் ஆகிறப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஹூக்கில் நம்ம கொடுத்து அவங்கள ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஓகே, கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ஒரு 35 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்குள்ளே தான் கண்டென்ட் இருக்கணும், ஏன்னா வந்து அதுக்கு மேலே மொத்த வீடியோவுமே.
1: ஓகே ஓகே பிரதர், நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க எப்படி நெகட்டிவிட்டிஸை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேர் இந்த கிரியேட்டர் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்து வரும். எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே வேணாம், நான் வேறு ஏதாவது ஒரு ஜாபை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கள்ல. ஸோ அவங்க புதுசாக இருக்கிறவங்க எப்படி நெகட்டிவிட்டிஸை ஓவர் கம் பண்ணி வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: ஸ்டார்டிங் வந்து அவங்க, நானுமே நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், ஒருத்தங்க பண்ணும்போது நெகட்டிவிட்டி பண்ணுறவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இல்லை, ஏன்னா வந்து நிறையா பேரோட இதுவுமே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்டார்டிங்லேயுமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க.
1: என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸே ஃபேக் ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணி நெகட்டிவிட்டிஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களா?
2: அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் சரியாக யாருன்னு தெரியல, எனக்குமே தெரியல. ஸோ அவங்களாம் வரும்போது எல்லாத்தையுமே ரிலேட்டிவ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் லிஸ்ட்டில் போட்டு ட்ரையல் ரீல்ஸில் வந்து போட்டால் ஓகே, அந்த மாதிரி போகலாம்.
1: ஓகே ஓகே ப்ரோ, இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும், நீங்கள் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க, எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
2: ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப, ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து நியூஸ் பேப்பர் பால் போடுறது அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், அப்புறம் இரும்பு கம்ம ஒரு இதில் இண்டஸ்ட்ரியில் போய் அங்கே ஒர்க் பண்ணி, ஏன்னா ஒரு 180 சம்திங் நான் பால் போட ஒரு 35 ருபீஸ் ஒரு நாளைக்கு நம்ம இன்கம், அதுலேயே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஸ்டார்டிங் வந்து நம்மளோட பொருள் எல்லாமே வந்து வாங்கிக்கிறேன். அந்த எக்ஸ்பென்ஸில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவோட இதுமே சப்போர்ட் பண்ணி அந்த மைக்கில் இருந்து லைட்டு எல்லாமே வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க.
1: கண்டிப்பாக கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் பிரதர். நாம் இன்னும் தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: துசேந்தர் குமார் ப்ரோ, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, கேட்க செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது ப்ரதர். ஸோ நாம் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்களோட ஜேர்னிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மக்களும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். நம்மளோட சிறப்பு விருந்தினர் சேலம் அம்மாப்பட்டியை சேர்ந்த துசேந்தர் குமார் ப்ரோவும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ப்ரோ, நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது அந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் அந்த சேவிங் பண்ணுறது அந்த ஒரு ஹேபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எதாக இருந்தாலும் இஎம்ஐ வந்து போட்டுக்கலாம், அப்புறம் லோன் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாமா வேணாமா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: அந்த மாதிரி இஎம்ஐ போட்டால் ஏன்னா வந்து ஒருத்தங்க பைக் வாங்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேயே பைக் வாங்குறாங்க, அது பார்த்துட்டு நாமளுமே பைக் வாங்கினா அந்த இஎம்ஐ வந்து அவங்க கட்ட மாட்டாங்க, நாம் தான் கட்டி நம்ம பெரிய ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிப்போம். ஸோ இதுவாக இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி போட்டால் ஓகே. இப்போ ஒரு 100,000 இஎம்ஐயில் பைக் எடுக்கிறோம்னா ஒரு 60,000 நாம்ளே ஓன் அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு அதிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போது நிறைய பேர் பேரண்ட்ஸு காசில் வந்து சின்ன பசங்கள்லேருந்து இப்போ வாங்குறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கோம், அவங்களும் வாங்கும்போது அவங்க கட்ட மாட்டாங்க அந்த இஎம்ஐ, பேரண்ட்ஸோட இதில் தான், ஏன்னா அவங்களுக்கே நிறையா இது இருக்கலாம், எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும், அதுலேயே இது போய் இது பண்ணும்போது அவங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிரும்.
1: ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போது இந்த ஜென்ரேஷனில் அந்த சேவிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், காசை தண்ணி மாதிரி வந்து இறக்கிறாங்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பர்சனலாக பார்க்குறீங்க?
2: கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கணுங்க ப்ரோ. இப்போது ரீசெண்டாக ஏடிடின்னு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்காரு, இப்போ அவர் மேரேஜ் ஃபுல்லாக நடத்தினது வந்து அவரோட சேவிங்ஸ் தான். எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு எஸ்ஐபியில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி சேவிங்ஸ் அந்த மாதிரி போட்டால் 3 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல ரெவன்யூவாக வரும். அதில் ஒரு நல்ல எஸ்ஐபியிலே பார்த்து அவங்க கொஞ்சம் நல்ல சேவிங்ஸ்ல இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இப்போ நம்ம ஃபியூச்சரை நல்லபடியா வழி நடத்தி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் சேவிங்ஸ் அப்படின்றது அவசியமா வந்து இருக்கும். சேவிங்ஸ் இல்லாம நீங்க அமௌண்ட் வந்து செலவு பண்ணாதீங்க, சேவிங்ஸ் போக நீங்க வந்து செலவு பண்ணுங்க, அதுதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து இருக்கும். பிரதர், இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பிசினஸ் வந்து கரெக்டா இருக்குமா இல்லைன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஜாப் கரெக்டா இருக்குமா பிரதர்?
2: இப்போ வந்து நம்ம ரெண்டுமே பார்த்தாங்கணும் ப்ரோ, ஏன்னா வந்து பிசினஸ்லயே பார்த்துட்டே இருந்தா அது நம்ம ஒரே பக்கமே போற மாதிரி இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்லா பிஸ்னஸ் மேனாக அமௌண்ட் அதிகமாக இருந்தால் நம்ம ஃபுல் டைமாக வந்து பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கலாம். ஸோ நம்ம மிடில் கிளாஸாக இருந்தால் பிஸ்னஸும் பார்க்கணும், ஜாப் பார்க்கணும். ஏன்னா வந்து பிஸ்னஸ் ஒரு சில டைம் வந்து ப்ராஃபிட் ஆகலாம், ஒரு சில டைம் லாஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்து அதுவுமே நம்ம பார்த்துக்கணும். ஜாப்மே வந்து இப்போ ஏஐ நிறைய ரீப்ளேஸ் பண்ணுது, அதனால் வந்து நம்ம ரெண்டுமே ரெண்டு சைட்லையும் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஏஐ பற்றி சொல்லியிருந்தீங்களே, இப்போது இந்த ஏஐயோட அந்த க்ரோத்னால நிறைய இடத்துல லே ஆஃப்லாம் நடந்துட்டுருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பிரதர் பார்க்குறீங்க?
2: ஆ ப்ரோ, இப்போ ஏஐ வந்ததுனால நிறையா வந்து ஏஐ வருது. ஆஸ்ட்ராய் ரீசெண்டாக வந்து ஆஸ்ட்ராய் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஏஐ வந்ததுனால நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க, இந்த மாதிரி ஏஐ வந்துருச்சு என்னோடய ஜாப் போயிடும்னு. அந்த ஏஐ வந்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது கூட வந்து ஒர்க் பண்ணால், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் நம்ம வந்து சர்வே ஆகலாம். ஸோ ரீசெண்டாக என்னோடய ஒர்க்குமே வந்து ஏஐ வந்ததுனால தான் நான் வந்து இன்னும் அந்த ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது, அது நம்ம கொடுத்தாலுமே சொல்றனால தலையை சுற்றி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்து ஏ கொடுக்கும். அது வந்து நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராம்ப்டிங்லாம் நம்ம கொடுத்தா ஓகே, நம்ம அதில் சர்வே ஆகலாம் ஈஸியாக.
1: ஓகே ப்ரோ, இப்போ ஏ வந்து நம்ம ஒர்க்கை குறைக்குது.
2: ஆ, நம்ம ஒர்க்கை குறைக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜாப் பார்த்துட்டு போகலாம்.
1: ஓகே ப்ரோ, ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த டெக்னாலஜி அப்படின்றது பயங்கர அப்டேட்டடாக இருக்குது, இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நாம் இப்போ இருக்கிற இந்த நிலைமையில சர்வே பண்ண முடியும். ஸோ புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த அப்டேட்ஸை நீங்கள் அப் டு டேட்டில் கற்று வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக வந்துருக்கும். ஸோ நாம் இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: துசேந்தர் குமார் ப்ரோ, நாம நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக சூப்பராக வந்து இருந்தது பிரதர். நாம இன்னும் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது பிரதர், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்துருக்கு. ஸோ இப்போ நார்மலாக பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் சொல்றீங்க
4: ப்ரோ? நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து நார்மலாக ஒரு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்டு ஏதாவது ஓகே நல்லதாக ஒரு நாளைக்கு வரும். ஸோ இன்னைக்கு ஹாப்பி ஆகலாம், நாளைக்கே வந்து அது வராமல் போகலாம். ஸோ நம்ம டிமோட்டிவேட் ஆகலாம். அதை நம்ம இதுவுமே நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ் பண்ணால் ஓகே, அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிரும்.
3: கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லைனா சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறவங்களுக்கும் வந்து சரி, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குதாங்க வந்து செய்யும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா டே டு லைஃப்பில் நீங்கள் புதுசு புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள், அதுவே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைஞ்சிரும். பிரதர், இப்போ நிறைய பேர் ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு?
4: அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ நம்ம தனியாக இருக்கிறப்போ நிறையா வந்து ஸ்ட்ரெஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும். ஸோ நம்ம அவங்க கூட இருக்கும்போது ஓகே, நம்ம ஒர்க்கும் பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி இருந்தால் அவங்க கூட நம்ம வந்து கேட்டு முடிவு பண்ணால் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அது வந்து நம்ம ஓகே கரெக்டாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்.

0: நீங்கள் தரக்கூடிய அட்வைஸ்னால் என்னவாக இருக்குது?
1: இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கன்சிஸ்டன்ட் டெய்லியுமே போடணும். நாம்மளும் வீடியோஸ் போடுறோம் அந்த மாதிரி இறங்காமல் நாம்மளும் கண்டினியூட்டியாக எது நம்ம போட்டாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் ஸ்டார்டிங் போடும்போது எனக்கு வியூஸ் வந்து 500-1000 தான் போகும். ஸோ நான் கண்டினியூவாக போடும்போது 60 வீடியோஸ் போடும்போது அதில் ஒரு வீடியோ வந்து மில்லியன் ஆடிச்சு, அதில் இருந்து கிட்டத்தட்ட 40,000 என்னோடய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருச்சு அந்த டைமில் அந்த ஒரு வீடியோனால. ஸோ அதே மாதிரி யார் போட்டாலுமே கரெக்டான நீச் சூஸ் பண்ணி, இப்போ நான் டெக் போடுறேனா, ஓகே கேமிங் போடுறேனா, எது போட்டாலும் நம்ம கண்டிப்பாக 100 days கண்டிப்பாக போட்டால் தான் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு ரீச் கிடைக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுது புரியுது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக குறைஞ்சது ஒரு 3 months அது கேப்லாம் விடாமல் கன்சிஸ்டன்சியாக போடுங்க, அப்போ தான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோ வந்து சொல்லியிருந்தார். ப்ரோ நிஜமானுமே சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட உங்களோட லைஃப் ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக செம மோட்டிவேஷ்னலாக இருந்தது பிரதர். நாங்களுமே நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட வேலியபிளான டைமை நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த சோனா எஃப்எம் நம்ம என்னை வந்து இன்வைட் பண்ணுவாங்கன்னு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சோனா எஃப்எம்.
0: தேங்க்யூ ப்ரோ. உங்களோட வேலியபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட அனுபவங்கள் எல்லாமே. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்மளோட யார் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம துஷேந்தர் குமார் ப்ரோ. நம்ம துஷேந்தர் குமார் ப்ரோ இருக்கிறார்ல, அவர் தான் அவரோட வாழ்க்கைக்கான அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டாரு. செம மோட்டிவேஷ்னலாக வந்து இருந்தது. நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாட்டாவை சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ இன்னொரு சிறப்பான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னப்பா இது, ஏற்கனவே கேட்ட குரலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஆமா, நானே தான் பிரதீபா. காலையில பேசி இப்ப மீண்டும் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேயே நான் உங்க கூட பேச வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன் பிரதீபா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அது வளர்ந்து பெரியவங்க ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவங்களோட வளர்ச்சியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் நம்ம தான் அந்த குழந்தைங்களை பாதுகாக்கணும். ஆமாவா, அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிற வகையில் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்லை சமூகத்திற்கா? இதுதான் இன்னைக்கு நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தலைப்பாகவே பேச போகிறோம். ஸோ பாதுகாப்பில் முதல் படியாக இருக்கிறது வீடு தான். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நல்லது எது, கெட்டது எது, யாரை நம்பலாம், யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழந்தை கற்றுக்குது. அதனால் கற்றல் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது? வீட்டிலேருந்து தான். அதனால் குழந்தைங்களோட பாதுகாப்பை பற்றி பேசும்போதே நமக்கு பேரண்ட்ஸோட பொறுப்பு தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருமா? ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னாலே அது எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எப்போ திரும்பி வருவாங்க அப்படின்றது பெற்றோர் தான் தெரிஞ்சுக்கணும். குழந்தை வயசுக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரத்தையும் பெற்றுக்கணும், அதே நேரத்தில் தேவையான கண்காணிப்பும் கொடுக்கணும். இப்போது காலம் மாறிடுச்சு. குழந்தைங்க வெளி உலகம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய உலகத்துலேயும் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஆன்லைன் வேர்ல்ட். அப்படிதான். ஸோ ஃபோனு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், கேம்ஸு, சோஷியல் மீடியா இப்படின்னு குழந்தைங்க பயன்படுத்துகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. என் குழந்தை ஃபோனில் என்ன பண்ணுது அப்படின்ட்டு கேட்கறதுக்கு மட்டும் போதாது. குழந்தை ஏதாவது தவறான விஷயங்களை பார்க்குறாங்களா, இல்லை யார்கிட்டையாவது ஆன்லைனில் தொந்தரவு செஞ்சாலோ அதே அந்த பெற்றோர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையான உறவு இருக்கணும். அதனால் குழந்தைய பாதுகாக்கணும் அப்படின்னா இதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போடுறது கிடையாது. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது ரொம்பவே முக்கியம். அதே நேரத்தில் குழந்தை ஏதாவது தவறு செஞ்சிட்டா உடனே திட்டிட்டு அடிக்கிறது, பயம்பூத்துறது இப்படிலாம் நம்ம பண்ணும்போது அடுத்த டைம் அந்த குழந்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே அவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம். ஸோ அதனால் பெற்றோர் குழந்தைக்கு பாதுகாப்பையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் பாதுகாக்காக பேசும் இடத்தையும் கொடுக்கணும். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்க போகிறது இல்லையே, ஸ்கூலுக்கு, நண்பர்கிட்ட விளையாடுறதுக்கு, ரோட்டில் நடக்கும்போது, பப்ளிக் பிளேஸ் போகும்போது, அப்போ வீட்டுக்கு வெளியே குழந்தை பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஸோ இதை கருத்துக்களை நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் உடனிலையின் 9787 7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 to 3 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா. ஸோ இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கா, இதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்புல பேச போறோம். ஸோ இந்த தலைப்புல பேசுறதுக்காக அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் பாப்பா, நான் குறுநகல்பட்டிட்டு இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
3: கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நானும் நல்லா இருக்கேண்ணா. ஓகே, நான் சாப்பிட்டாச்சுங்களாண்ணா?
6: சாப்பிட்டாச்சுங்க.
3: ஓகே ஓகேண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா, குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கானா?
6: முக்கிய பொறுப்பு அப்படின்னா, அவங்க அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடிருக்காங்க. ஒரு தாய் தான் வந்து முதல் குழந்தைக்கு தாய் தான் பாதுகாப்புங்க. இந்த ஒரு கட்டடம் நல்லா அடித்தவன் நல்லா போட்டு அப்படின்னா மேல கட்டடம் நல்லா வலுவா நிக்குங்க. அடித்தளம் இல்லாத கட்டடம் எப்படி இருந்தாலும் உடஞ்சு போகும். அதே மாதிரிங்க, அடித்தளமான ஒரு கட்டட அமைப்பு மாதிரி ஒரு தாய்தான் முதல் முதல் பாதுகாப்பு.
3: தன்னுடைய
6: குழந்தைக்கு என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செயல்பாடுகளை எல்லாம் ஒரு தாய்தான் முதல்ல சொல்லி கொடுக்கணும். தந்தை அடுத்தபடிதான், மாதா பிதா, அதுக்கு அடுத்தது குரு, அப்புறம் தெய்வம் சொல்லி சொல்லிட்டாங்க.
3: அதனால
6: தாய் தானுங்க முக்கியமான பாதுகாப்பு. அதுல இருந்து மன மறுபடி மேல போக போக போக அது தன்னுடைய அறிவை வச்சு தன்னுடைய பாதுகாப்பு தற்காப்புகளை எல்லாம் கட்டு நல்ல முறையில இருக்கலாம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா,
6: தாய் தான் பாதுகாப்பு முதல் பாதுகாப்பு.
3: ஓகே ஓகே, நான் சூப்பர்
6: நேரம் மற்றெல்லாம்.
3: ஓகே, நான் சூப்பரா சொன்னீங்க, நான் ரொம்ப நன்றி.
6: நன்றிங்கம்மா,
3: நன்றி நன்றி. ஸோ திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா அவங்களோட கருத்தை ரொம்பவே சூப்பரா அருமையா சொன்னாங்க. அதாவது குழந்தைகள் பிறந்து பாதுகாக்கணும் அப்படின்னா தாயோட பொறுப்பு தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர வளர அவங்களே கத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரியே உங்களோட கருத்துக்கள் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-707-1078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த தலைப்பை சொல்லலாம். ஸோ நான் இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், என்ன தலைப்பு அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்பில் முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்லை சமூகத்திற்கா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நம்மளோட பெற்றோர் கவனிச்சுப்பாங்க, இதே வெளியெல்லாம் போகும்போது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி அங்கெல்லாம் போகும்போது ஆசிரியர்கள் அங்கே வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அவங்க கூடலாம் சேர்ந்து பழக விடுவோம். அப்படி பழக விடும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்புனா சமூகமும் இதில் வந்து கண்டிப்பாக பொறுப்பு எடுத்துக்கணும். முதல்ல பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வெளியெல்லாம் வந்துட்டு வண்டியெலாம் வேகமாக போகுது அப்படின்னா குழந்தைய பார்த்துட்டு சாலையை எப்படி கடக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லாமல் ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிராஃபிக் ரூல்ஸுமே நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களும் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் உங்களோட கருத்துக்களை நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறையா நேயர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் பிரதீபா. ஸோ இன்னைக்கு நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்பில் முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்லை சமூகத்திற்கா, இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பில் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ மேம். ஸோ அவங்க தவறு காரணத்தில் அவங்களால இணைப்பில் இணைய முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவங்க மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், நான் அம்மா பட்டம் முருகன் பேசுறேன். எல்லாருக்கும் என்னுடைய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், சோனா எஃப்எம் நேயர்களுக்கு. இன்னைக்கு தலைப்பு சொல்லுங்க மேடம், அப்படியே ஒரு தடவை
1: என்னங்கன்னா, குழந்தைகள் பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கா.
2: ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பெற்றோருக்கு வந்து முக்கிய முழு உரிமை இருக்குது அவங்க அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. அப்புறம் சமூகமும் அதுக்கு பங்கு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ரோட்ல அழுதுகிட்டு போகுதுன்னா இது அந்த பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன் அழுகுது, என்னன்னு பாக்கணும், எதனால அழுதுகிட்டு இருக்கு, அதுக்கு என்ன தேவைப்படுது. ஒரு தாவல யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரிதான் சமூக இது ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கும், அதனால கூட அழுதுட்டு இருக்கலாம். ஏன் ஒவ்வொருத்தரும் கண்டுக்காம போகக்கூடாது. ஏதோ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குன்னா, இல்ல அவங்க அம்மாவே கூட அடிச்சுக்கலாம். என்ன கண்ணு நீ எப்படி அழுதுட்டு இருக்குன்னா, இல்ல எங்க அம்மா அடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க மன அங்க சொல்லும் போது நீங்க சரின்னு அதை பாதுகாப்பாது. அந்த மாதிரி நான் சரி, அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது அப்படி பண்ணிட்டு விட்டு போயிடலாம். இல்ல வேற விதமா யார், ஹலோ வெளியூருக்கு போனாலும் சரி இங்க இல்ல நம்ம பழகின தாவலை மட்டும் இல்ல வெளியூருக்கு போனாலும் ஒரு குழந்தை தனியா அழுதுட்டு இருந்தாலும் பஸ்ல அழுதுட்டு இருந்தாலும் சரி எங்க அழுதுட்டு இருந்தாலும் சரி, என்னன்னு கவனிச்சு எதுனால அந்த குழந்தை அழுகுது, என்ன காரணமா இருக்குன்னு கொஞ்சம் கிட்டால போய் விசாரிச்சேன். அழுவுற சொல்லும் எதனால யாராச்சாங்க, அம்மா அடிச்சாங்களோ, இல்ல யாராவது இப்படி தெரியாத தாவல வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அது விவரமா சொல்லும். அது மாதிரி அவங்க மேடம். அது அப்புறமே இன்னொன்னு வந்து, நம்ம செல்லம் கொடுக்க கூடாது பிள்ளைங்களை வந்து. செல்லம் கொடுக்குன்னா கேட்டதெல்லாம் அந்த சாய பொருள் எல்லாம் வைக்கிறாங்க, இந்த கலர் சாய போட்டு இந்த குடல் பாக்கிட்டு இது மாதிரி எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, அதனால வந்து நம்ம குடல் பசி எடுக்காத தன்மை எல்லாம் ஏற்படும் குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் வந்து மாத்தி அவங்க சாப்பிடுற ஐட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் வீட்லயே தயாரிச்சு கொடுக்கலாம். ஏதாவது வீட்லயே ஒரு எள்ளு உரண்டை மாதிரி, கல்ல உரண்டை, இது மாதிரி குட்டி குட்டியா நம்ம வீட்லயே பேரண்ட்ஸ் வந்து சாப்பாடு செய்யலாம். இன்னும் பண்ற மாதிரி இன்னொரு கொஞ்சம் ஒரு நிமிஷம். அப்புறம் குழந்தைய வந்து நம்ம யாருக்கிட்டையும் கூட்டிட்டு போக கூடாது. பஸ்ல வந்து மடியில உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட கூடாது. நாம உட்கார வச்ச கூடாது, இடமே இல்லைன்னா சொல்லி பக்கத்திலேயே கை பிடிச்சிட்டுதான் இருக்குங்க. தவிர ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய பாத்துக்கோங்க, என்கிட்ட இடமே இல்லை, பைய வச்சுட்டா இடம் இருக்கு, இந்த பக்கம் இடமே இல்லைன்னு கொடுக்க கூடாது. எவ்வளவுதான் பைய கூட கீழே வச்சுட்டு அந்த குழந்தைய மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நகை போட்டிருக்கும் போது வெளியில கூட்டிட்டு போகும்போதெல்லாம் நகையெல்லாம் காது இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தா நம்ம கவனம் போட்டுக்கு, இல்ல போடாம கூட கூட்டிட்டு போயிடலாம். அதுக்கு டார்கெட் வச்சு குழந்தைங்களை வந்து அந்த குழந்தைய கடத்திட்டு அந்த நகையை பறிச்சுட்டு விட்டா கூட பரவாயில்ல, அது ஏதோ ஒரு பண்டிகை போட்டுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ஏதோ பண்டிகை விட்டுட்டு போயினா கூட பரவாயில்ல, ஏதோ பண்டிகை போட்டுறாங்க. அது ஒரு காரணம். குழந்தைங்களுக்கு வந்து விவரம் தெரியற வரைக்கும் தங்க நகையை அனுபவிக்க கூடாது மேடம்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்கண்ணா. நன்றி. ஸோ அம்மாப்பேட்டையிலேருந்து முருகன் அண்ணா ரொம்பவே சூப்பராக அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9787-70178 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கோம், என்ன தலைப்பு அப்படின்னா, குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கா இல்லை சமூகத்துக்கு இருக்கா அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். இது இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னொரு நேரம் நினச்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிமையான நண்பகல். வணக்கங்க பிரதீபா.
1: வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்கக்கா.
3: சரிங்க பிரதீபா, இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க.
1: ஓகே ஓகேங்கக்கா, இன்னைக்கு தலைப்பு என்னன்னு
3: தெரியுமாக்கா? தெரியும், நீங்க ஒரு முறை சொல்லிருங்க.
1: ஓகேக்கா, என்ன தலைப்பு அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கா?
3: அரவணைப்புலயும் தந்தையுடைய அன்பிலையும் வளர்றோம். அடுத்துட்டு வந்துட்டு தவழ்றோம், தவழும் பொழுது அப்புறம் திருப்பவும் எட்டி வைக்கிறோம், நடை எட்டி வச்சு பழகிறோம், அப்புறம் நடக்கிறோம். 5 வயசுக்குள்ள அப்புறம் ஸ்கூலுக்கு போறோம், 5 வயசுல ஸ்கூல் போய் சேர்த்து விடுவாங்க. அது வரைக்கும் ஒரு குழந்தை வந்து தாயோடையும் தந்தையோடையும் அவங்க உறவினர்களோடையும் தான் இருக்கும் குழந்தை 5 வயசு வரைக்குமே.
1: ஓகே ஓகேக்கா.
3: ஏன்னா வெளி உலகம்னா தெரியாது குழந்தைக்கு, ஏன்னா வெளி உலகத்துக்கு இன்னும் போகல குழந்தை. வீட்லயே உறவினர்களோட இப்படியே இருக்கும் பொழுது தாய் நல்லா ஒரு அன்பா அரவணைப்பா சாப்பாடு எல்லாம் ஊட்டி நல்லா வளர்த்துவாங்க, தந்தை நல்லா நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதீபா, 1-5 வயசுக்குள்ள நம்ம மனசுல பதியறதுதான் பசுமரத்தாணி போல பதியும் எல்லாமே. கண்டிப்பா நல்ல பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுக்கு, நல்லா இயற்கையை ரசிக்கிறது, பறவைகளை நேசிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒரு உறவினர்களை சொல்லி கொடுக்கறது, சித்தி சித்தப்பா இந்த மாதிரி உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு உறவுகளோட வாழ்றது பிடிக்கிறது, இது எல்லாமே இந்த 5 வயசுக்குள்ள நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோம்னா
1: கண்டிப்பா
3: கண்டிப்பா நல்ல ஒரு பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
3: அதனால வந்து இந்த குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் நம்ம மனசுல எனக்கு அப்படின்னு சின்னதுல குறும்பு செஞ்சன்ட்டு எப்படின்னா பக்கத்து வீட்டு பிள்ளைகளை நான் அடிச்சிட்டேன். அப்ப வந்துட்டு எங்க அப்பா என்னை அடிச்சாரு. அடிக்கும் பொழுது அப்புறமா நான் அழுதுட்டேன். அப்ப வந்து நான் யோசிச்சேன், எதுக்கு நம்மள அப்பா அடிக்கிறாங்க, நம்ம செய்தது தவறுதானே, நம்ம அடிச்சிருக்க கூடாது, அவங்களாம் அடிச்சா கூட நம்ம வந்து வீட்டுல சொல்லணும், இல்லனா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு நம்ம அடிச்சது தவறுதான் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த வயசு வந்து நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நல்லா யோசிக்க கூடியதெல்லாம் 5 வயசுக்குள்ளதான் நமக்கு நடைபெறும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
3: அதனால இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் தான், வீட்டுலதான், வீடுதான் முதல்ல காரணமே. நம்ம வீட்டுல இருந்துதான் வெளியில போறோம், அப்புறம் நாடு மத்தபடிக்கு எல்லாமே அடுத்துதானே, நண்பர்கள் இதெல்லாம் அடுத்துதானே.
1: ஆமாக்கா கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதுல நமக்கு வீடுதான், இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் மாலையில வீட்டுக்கு தானே போறீங்க.
1: ஆமாங்கா கண்டிப்பா.
3: வீட்டுலதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது பிடிக்கிறது எல்லாமே வீடுதான். வெளியுலகமும் ஓரளவுக்கு கத்து கொடுக்கும், இருந்தாலும் நம்ம வந்து வீட்டுல சொல்லி கொடுக்கற பழக்கங்கள் தான் நல்ல நண்பர்களோட நம்ம பழகிறது பிடிக்கிறது நல்ல விஷயங்களை கத்துக்கிறது இதெல்லாமே நம்ம வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்கிறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றி.
3: அதனால நமக்கு வீடுதான், வீடு முதல்ல உறவுகள், வீடு சொந்த பந்தம் இதெல்லாம் இங்கிட்ட அவங்க கிட்ட இருந்துதான் நம்ம கத்துக்கிற விஷயங்களையே. நம்ம அன்னப்பறவை போல நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு மத்ததையெல்லாம் விட்டுறலாம். நல்ல நண்பர்களோட பழகிறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிறோம். நான் ஏன்னா ஸ்கூலுக்கு வரும்பொழுது வீட்டுல வந்து யாரோட பழகிற நீயே, உன்னோட நண்பர்கள் எல்லாம் யாரு என்ன இது இப்படி எல்லாம் அப்பா அம்மா கேட்பாங்க.
1: ஆமாங்கா கண்டிப்பா
3: கேட்பாங்க. நல்லா படிச்சியா, என்ன மதிப்பெண் எடுத்திருக்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்பாங்க. பேப்பர் எல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஆசிரியர்கிட்ட எங்க பொண்ணு நல்லா படிக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க. முதல்ல வீட்டுல இருந்துதான் நம்ம தொடக்கமே தொடங்குது நம்ம.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, நன்றி.
3: நன்றிங்க பிரதீபா, நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு, வாழ்த்துக்கள். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களையும் சொல்லி கொடுக்கணுங்க.
1: ஆமா ஆமாங்கா கண்டிப்பா.
3: முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துட்டுங்க பிரதீபா, சொல்லிடுறேன், ஏதாவது நினைச்சுக்காதீங்க. இந்த கைபேசி முதல்ல குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுங்க.
2: கண்டிப்பா அதனால முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களே நான் சொல்லிக்கிற விஷயம் இது ஒண்ணுதான், குழந்தைங்க கையில கைபேசி கொடுக்காதீங்க. அது அவங்கள கண்ணை பாதிக்கும், எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. 2 வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு உறுப்பு கண்ணு இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதுகிட்ட கொடுத்தீங்கன்னா கைபேசிய ரொம்ப இன்னும் மோசமா போயிடும், கண் பார்வை போயிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
2: குழந்தைகளை வேற ஏதாவது மனசை திசை திருப்பி விட்டு அவங்க கிட்ட கைபேசி கொடுக்காம சாப்பாடு சாப்பிடுற மாதிரி நல்லா பழக்கி விடுங்க குழந்தைகளுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பாக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: நன்றி
1: நன்றி அக்கா.
2: நன்றிங்க.
1: மேட்டூர் ஐயம்பூதுல இருந்து கலைச்செல்வி அக்காவும் அவங்களோட கருத்தை ரொம்பவே சூப்பரா அருமையாவும் சொன்னாங்க. சோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை இதுல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சோனா எஃப்எம் ஓட நிலைய என்னன்னா 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
5: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
4: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
5: என்கிட்டயவா? சரி கேளு
4: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
5: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
4: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
6: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா. சோ இன்னைக்கு நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கா, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ அவங்களோட கருத்தை சொல்றதுக்காக ஒரு நேர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் பிரதீபா, வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள் அண்ணா, நன்றி. குழந்தைகள் அப்படின்னா ஒரு 18 வயசு கீழ
8: வரைக்கும் பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு. நம்மளே
3: வெளியில
8: போற சாமி நாம தேடிதான் தருவோம். பழகணும்,
3: பொறுப்பு
8: இருக்கு.
3: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா, நன்றி நன்றி அண்ணா. டால்மியா கல்வியிலிருந்து பாஸ்கரண்ணா ரொம்பவே சூப்பராக அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது குழந்தைங்களை வந்துட்டு நம்மளை பார்த்து தான் வளரும், அதனால நம்ம தான் அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்களை சொல்ல இன்னொரு நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் பிரதீபா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்ப்பா.
3: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
9: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் நான் ரொம்பவே.
9: அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிரதானமாக பெற்றோர்கள் தான்ப்பா குழந்தையினுடைய அந்த பாதுகாப்புல அக்கறை அப்படிங்கறது செலுத்தணும். அதன் பிறகு சமூகம் அப்படின்ட்டு, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சமூகத்தின் மேல நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கறது வச்சுக்க முடியாதுப்பா. எல்லா குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கறது சமூகத்தினாலதான் வரும். அந்த சமூகத்துல இருந்து பாதிப்பு வரக்கூடாதுன்னா பெற்றோர்கள் தான் குழந்தைய பாதுகாப்பா வச்சுக்கணும். அவங்களுக்கு குன்ஃபு கராத்தே மாதிரியான விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும். அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு கண்காணிக்கணும். அவங்க கையில செல்போன் அப்புறமா பாதுகாப்பு இயந்திரங்கள் அப்படிங்கறத கொடுக்கணும். எல்லாத்திற்கும் மேலாக பொறுப்புணர்வோடு பெற்றோர்கள் தான் குழந்தைகளுடைய பாதுகாப்புல இருக்கணும்ப்பா. சமுதாயம் அப்படிங்கிறவங்களை எவ்வளவுதான் சொல்லுங்க குழந்தைகளுக்கு கெடுதல் பண்ணாதீங்க, இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்கன்னு, அவங்க மேல கண்ட்ரோல் இல்ல. ஏன்னா சமுதாயத்துல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ பொறுப்புணர்வு அப்படிங்கறது பெற்றோர்கள் கிட்டதான் கூடுதலாக இருக்கணும். உதாரணத்துக்கு குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பொறுப்பா கூட்டிட்டு போகணும். தனியா குழந்தைகள் டிராவல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், இது மாதிரி நடந்துக்குப்பா அது மாதிரி நடந்துக்குப்பான்னு. எல்லாத்தோட பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது இயந்திரங்கள் அப்படிங்கறத கொடுக்கணும்ப்பா. நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்னா குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பாக பெற்றோர்கள் கிட்டதான் உணர்வாங்க. அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெற்றோர்கள் மாத்திரம்தான் ரொம்ப பொறுப்பாக கொடுக்க முடியும். சமூகத்தினரனால அந்த உபத்திரவம் தான் அதிகமா இருக்கும். அதனால பெற்றோர்கள் கிட்டே அந்த பொறுப்பு அப்படிங்கறத ஒப்படைச்சிடலாம்ப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் ரொம்ப சூப்பரா சொன்னீங்கண்ணா, நன்றி.
9: அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள்ப்பா.
0: நன்றி நன்றி அண்ணா. ஸோ வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணாவும் வந்து முழுமையான பொறுப்பு வந்துட்டு நம்மளோட பெற்றோருக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக அருமையாக சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்பில் முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்லை சமூகத்திற்கா, இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த தலைப்பில் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட இன்னொரு நேரம் அவங்களோட கருத்துக்களை பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ,
0: வணக்கம் வணக்கம். ஆதவன் அண்ணா எப்படி இருக்கீங்க?
10: வணக்கம் வணக்கம்.
0: ஆதவன் அண்ணா மதிய வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. பயண நேரத்துல இருக்கீங்களா? குழந்தைகள் பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கானா?
10: குழந்தைகள் வளர்ப்பு கண்டிப்பா குழந்தைகளுக்கு முக்கிய பங்கு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கான்னு கேக்குறீங்க. பெற்றோருக்கு வீட்டுல இருக்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு பொறுப்பு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா சமூக பாதுகாப்பு தான் ஆண் பெண் குழந்தைகள் ஆறே இருந்தாலும்.
0: கண்டிப்பா
10: பெற்றோர் வந்து குட்டை இருவருக்குமே சிறுவர்களுக்கு நல்ல தொடுதல் மோசமா தொடுதல் குழந்தைகளுக்கு பெற்றோர் வீட்டுல சொல்லி கொடுக்கணும். பெற்றோர் பாதுகாப்புங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா. சோ இன்னைக்கு நம்ம எட்டத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கா, இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். இந்த தலைப்புல அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் பிரதீபா. சேலம் நிர்மலையிலிருந்து எழிலரசி. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
4: எல்லாருமே சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கும் பிரதீபா.
4: ஓகே ஓகே,
5: அருமையான தலைப்பு எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
4: நன்றி நன்றி.
5: தலைப்புக்கு வந்துடுறேன், ஒரு ஒரு சினிமா பாடலோட ஆரம்பிச்சு தலைப்புக்கு வந்துடுறேன்.
4: கண்டிப்பா அக்கா.
5: பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, பாலோட்டுமா வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று என்ற தலைப்பு தகுந்த மாதிரி பாடல் எடுத்திருக்கேன். பெற்றோரோட கடமை வந்து முக்கியமானது, ஆனாலும் சமூகத்தின் பங்கும் இருக்கு.
4: பொழுது பேசுறது ஸ்ட்ரக் ஆகுதுக்கா?
5: பெற்றோர் பங்கும் இருக்கு, சமூகத்தின் பங்கும் இருக்கு. பாதுகாப்புன்றது ஒரு 13 வயசு 18 வயசு வரையும் இருக்கிறது பாத்தீங்கன்னா, அவங்க தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களும் சொல்லி தரணும், சமூகமும் சொல்லி தரணும்ன்றது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
4: நன்றி நன்றி அக்கா, நன்றி நன்றி அக்கா. ஸோ எழிலரசி அக்கா வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை ரொம்ப பாடலோட ஆரம்பிச்சு ரொம்பவே சூப்பராக அருமையாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கூட என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கான்ற தலைப்புல தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களோட பாதுகாப்புல முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கா இல்ல சமூகத்திற்கா? பேசுங்க பாட்டி.
6: குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு வளர்க்கும் போதே பெற்றோர்கள் வந்து அம்மாவுக்கு கொண்டு போய் இதை குடுத்துட்டு வா, காஃபி கொண்டு போய் குடுத்துட்டு வாங்கன்னு பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லி பெரியவர்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் குழந்தைக்கு கொண்டு போய் அவங்க பாட்டி அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நாம வந்து அப்படி கொடுக்காம தனி குடித்தன மாதிரி வந்துட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வளர்ப்புங்கிறது குறைச்சலா போயிடுது. வேலைக்கு போற அம்மா அப்பா வேறதா சொல்றேன் வேண்டாம். இவ அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதே ஒரு லீவ்.

0: நாள்ல தான் பாக்குறோம் அல்லது இரவுல தான் பாக்கிறோம். அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து நாம பாத்துட்டோமா, குழந்தைகளும் பார்த்து நல்லபடியா வளரும். அதனால நாம நடந்துக்கிற விதத்துலதான் குழந்தைகளும் அதை பார்த்து கத்துக்கும். நல்ல பழக்கங்களும் நம்ம செய்யறதுல இருந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கும். அதனால ஒரு 8 வயது வரைக்கும் தான் அம்மா அப்பாவோட பாதுகாப்புல நல்ல நல்ல பிள்ளையா வளர்த்துறது அந்த வயசுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு டீனேஜ் போல வந்துருது. அப்போ ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருக்கும் போது நண்பர்கள் துணை கிடைச்சாங்க. நீங்க நல்ல பிள்ளைகளா வளர்த்தா கூட உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உன் நண்பன் நல்ல நண்பனா இருந்தா, நல்ல படிக்கிற குழந்தையா இருந்தா நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா படிப்போம். அதே வந்து ஒரு படிக்காத குழந்தையா நண்பன் கிடைச்சிட்டானா, அடப்போ அப்புறம் பிடிச்சுக்கலாம், வரா போய் விளையாடலாம், இந்த மாதிரிதான் போவாங்க. ஏதாவது வாங்கி திங்கிறதுக்கு போவாங்க. வேண்டாத வேலைகள்லாம் கத்துக்கிறது ஒரு அந்த ஏற்று அம்மா தாண்டி போகும்போது பிள்ளைங்களோட இது வந்துருது. ஆனா அதனாலதான் வளரும் போதே குழந்தைகளை வந்து நாம நம்ம பெரியவர்களை நல்லா பாத்துக்கிட்டோம்னா, கூட்டு குடும்பத்துல இருந்து பாத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைகளும் நல்லா வளருங்கிறது பாதுகாப்பா பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி, தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குற மாதிரி வளரும் அப்படிங்கறது என்னோட கருத்து சாமி.
1: ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: நன்றி சாமி.
1: ஸோ தாதகப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ இப்போது நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராகவும் அருமையாகவும் சொன்னாங்க. ஸோ இப்போ நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நானும் போயிட்டு வரேன். மீண்டும் இன்னொரு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வரோம். டாடா, பை பாய்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க உங்க கூட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில. இன்னைக்கும் ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் நாம் வந்து பேச போறோம். அதில் முதல் விஷயமா என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னா, அதாவது டீ காஃபி பற்றி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் நம்ம தெரியாமல் என்றைக்காவது கொதிக்க கொதிக்க டீ காஃபி வந்து குடிச்சிருவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் அந்த உணவு குழாயெல்லாம் புண்கள்லாம் கூட ஏற்பட்டுரும். ஸோ அந்தளவுக்கு நம்மளே தெரியாமல் ஒரு முழு குடிச்சிருவோம். அப்புறம் தான் அது சூடாக இருக்குன்னே தெரியும். ஆனால் இது தொடர்ந்து இருக்கும்போது, தொடர்ந்து சூடாகவே குடிச்சிட்டு இருக்கும்போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதாவது கொதிக்க கொதிக்க, மற்றபடி நார்மலாக வந்து குடிச்சிக்கலாம். அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஒரு கப் சூடான டீ காஃபி அருந்துகிற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடு வந்து குறைஞ்சிருந்தாலும் நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த காலையில் குடிக்கிறத தாண்டி பொதுவாகவே கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது, அது தீங்கு விளைவிக்கும். அதாவது டீ இல்லாட்டி காஃபி, இதை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, சூடாக குடிக்கிறதுனால தொடர்ந்து சூடான பானங்களை குடிக்கும்போது அந்த வாய் அதற்கப்புறம் உணவு குழாய்களில் ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். WHO அவங்களுடைய IARC அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 65 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பானங்களை மனிதர்கள் குடிக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நீண்ட கால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீட்டுனாலேயே இப்போ டீ காஃபி வந்து எவ்வளோ அளவுக்கு ஆரோக்கியமானது, ஒரு நாளைக்கு எத்தனை கப் எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமானது அப்படின்லாம் நினச்சி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த வெப்பம் நமக்கு ஏதாவது புண் ஏற்படுத்திருச்சு அப்படின்னா, அது ரெகுலராக அதே மாதிரி புண் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அது நீண்ட கால ஒரு பிரச்சனையாக வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கும்போது உதடுகளில் எரிச்சல் வர மாதிரியும், நாக்கு எரியிற அளவுக்கும், வாயில் எரிச்சல் வர அளவுக்கும் அந்த மாதிரிலாம் வந்து குடிக்கக்கூடாது. இப்போயாச்சும் நம்ம தெரியாமல் வாயில் வச்சுட்டா கூட அதுக்கப்புறம் அதை நல்லா ஊதி அதை வந்து ஆற வச்சு அதற்கப்புறம் நம்ம வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி முதல் விஷயமாக ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். தொடர்ந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம கூட இந்த நேரத்துல மருத்துவர் இணைவாங்க, சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இன்னைக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குங்கய்யா. ஸோ இது எதனால வருது, இது எப்படி தடுக்கலாங்க ஐயா?
2: சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடும்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சாப்பிடும்போது உங்களுடைய கவனம் சாப்பாட்டில் இருந்தது மட்டும்தான் உங்கள் உமிழ்நீர் சுரக்கும். சலவரி கிளாண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த உமிழ்நீர் சுரந்து உமிழ்நீர் வழியாக நீங்கள் அந்த உணவு பெற்று மென்று சாப்பிட்டு உணவு பாதைக்கு அனுப்பி இறப்பை சென்று சேர்ந்து ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் அது சிறுகுடலுக்கு போகணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் செரிமான தடை இங்கே வருதுன்னா, அன்றைக்கி குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டும்போது நிலாவை காண்பித்து ஊட்டினாங்க. இன்றைக்கி செல்ஃபோன் காமிக்கலாம் குழந்தைங்கள் சாப்பிடலை. டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, செல்ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றது, ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றோம்னே தெரியாமல் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது இந்த செலவாய் சுரப்பது இல்லை. என்னைக்கு உங்கள் கவனம் வேறு பக்கம் போயிடுச்சோ, உங்களுக்கு உணவு மேலே கவனம் இல்லையோ, அப்போ செலவாயே உங்களுக்கு கிடைக்கல. அப்போ செரிமான நீர் உங்களுக்கு சுரக்காத பொழுது எங்கிருந்து செரிமானம் ஆகும்? முதல் நீரே அங்கே கட்டு, அதுக்கப்புறமா செரிமான நீர் எங்கேருந்து வரணும்? உங்களுக்கு கல்லீரல் பித்தப்பை மூலியமாக வரணும், கணையத்தின் மூலியமாக வரணும், சிறுகுடல் மூலியமாக வரணும். இத்தனை செரிமான நொதிகள் இருக்குது, அந்த நொதிகளுக்கெல்லாம் நம்ம தூண்டுதல் கொடுக்கணும். அப்படின்னா என்னுடைய கவனம், ஆஹா இது முருங்கைக்காய் சாம்பார்ரா அப்படின்னு சொல்லி அந்த அந்த சாம்பாரை நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடும்பொழுது மட்டும்தான் முறையான செரிமானம் நடக்கும். அப்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, கவன சிதறல் ஏற்பட்டுரும். உணவுக்கு இடையிடையே நீர் பருகுதல் கூடாது. இன்றைக்கி கலாச்சாரம் என்ன, ஒரு குளிர்பானம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றோமே, அது தண்ணி குடித்தாலே இங்கே தப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை வச்சு குடிக்கும் பொழுது முரண்பான செயலாக தானே ஏற்படுது. ஆகவே நல்ல செரிமானம் ஏற்படணும்னு சொன்னால் நம்முடைய கவனம் உணவின் மீது நிச்சயமாக இருக்கணும். உணவு முடித்த பிறகு வெந்நீர் பருகணும், அப்போ செரிமானம் நல்லபடியாக கிடைக்கும். நான் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவேன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவேனாலும் கஷ்டம்.
1: கண்டிப்பாங்க ஐயா, எதனால் இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வருது, அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா ஒருத்தர் என்ன பண்ணணும், அதை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்போ ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, நேயர்கள் பாடல்களை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
1: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664633.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
3: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
4: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
3: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
4: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
3: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
4: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
3: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
4: காவியா, நம்ம உடம்புக்கு சத்தை தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
3: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்
1: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்படி மன ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான ஒன்று மூச்சு பயிற்சி. அதில் பிராணயாமம் அப்படின்றது நம்மளுடைய மன அமைதியை பல விகிதம் அதிகப்படுத்துது. ஒருத்தர் டெய்லி பிராணயாமம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம், பிராணயாமம்னா என்னென்னு நிறைய விஷயங்களும் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்மள பல பேர் நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், பிராணயாமம் அப்படின்றது மூச்சை உள்ளார இழுத்து வெளியே விடுற ஒரு சாதாரண எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கி ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிராணயாமம் பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதாவது காலையில் எந்திரிச்சதும் காபி டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராணயாமம் தாங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க மாதிரி பிராணயாமம் அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்க. அதில் வந்து ஒரு பயங்கரமான மைண்ட் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குங்க. அது எப்படி உங்கள் மென்டல் ஹெல்த்தை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேங்க. இப்போ நமக்கு ஆஃபீஸ் டென்ஷன், எக்ஸாம் பயம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குங்க. நீங்கள் நிதானமாக ஆழமாக பிராணயாமம் பண்ணும்போது உங்கள் மூளைக்கு வந்து இங்கே எந்த ஆபத்தும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து போங்க. இதனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் வந்து டக்குன்னு குறையுங்க. மைண்ட் அப்படியே வந்து குழுகுழுன்னு மாறிடும். நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குங்க. கோபம் பயம் வரும்போது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பிராணயாமம் பண்ணும்போது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவ் ஆகுங்க. இது காரோட பிரேக் மாதிரி படபடப்பு, ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். நம்ம அவசரமாக மூச்சு விடும்போது நுரையலோட முழு கொள்ளளவையும் வந்து பயன்படுத்துறதே இல்லைங்க. ஆனால் பிராணயாமம் பண்ணும்போது மூளைக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். இதனால் என்ன ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, தினமும் பிராணயாமம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதில் இந்த ரெண்டு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கா, நம்மளோட மென்டல் ஹெல்த்தை மட்டும்தான் அதை நல்லா வச்சுக்குமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராணயாமத்தை கூட வந்து சொல்லலாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த பிராணயாமத்துக்கு. அதனால் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம வந்து பிராணயாமம் பண்ணலாம். மார்னிங்கில் ஒரு டைம் சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிராணயாமம் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவி

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்மளுடைய பழங்காலத்து உணவு முறைகள் பற்றியும் அதற்கப்புறம் மருத்துவ முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம கூட வந்து மக்கள் இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துப்பாங்க. இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மனிதர்களை தாக்கும் பெரும்பாலான நோய்களை, அதாவது குறிப்பாக சர்க்கரை நோய், ஹீட்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்கள், இது எல்லாத்தையுமே வந்து வரவிடாமல் தடுக்குது. அதே மாதிரி உடலில் நச்சுக்கள் இருந்தாலும் அதை வந்து நீக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பழங்காலத்து உணவு முறைகளில், வாழ்க்கை முறைகளில் இந்த ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. குறிப்பாக சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் இந்த ஆவாரம் பூவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நம்ம உடலுக்கு ஒரு பொன் நிறத்தை வந்து கொடுக்கும், அதே மாதிரி நம்ம மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கும் இந்த ஆவாரம் பூ பல வகையில் நன்மைகளை வந்து செய்யுது. குறிப்பாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் சரியாகிறதுக்கும், அதே மாதிரி கெட்ட கொழுப்புனால தான் இன்றைக்கி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வருது, எல்டிஎல் அப்படின்ற அந்த ஒரு கொழுப்பு. ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆவாரம் பூ டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி குறிப்பாக இது வந்து ஸ்கின் க்ளோவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரை நோய்க்கும் அதிகமான ஒரு மகத்துவத்தை இது வந்து கொண்டிருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஆவாரம் பூ பற்றி பேசலாம். இப்போ நம்ம கூட வந்து பருத்திக்காட்டில் இருந்து பூங்கொடி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா, ஆவாரம் பூவுடைய அந்த ஒரு நன்மைகள் பற்றி சொல்லுங்கம்மா.
7: இது இந்த தலையை ரொம்ப ஹீட் சூடாக இருக்குது இல்லை, அது இந்த பேன் பொடுகு இந்த மாதிரி தலையில் இருக்கிற இது பூரா இல்லாத இருக்கும். நம்ம சருமம் நல்லா மினுமினு தங்கம் போல ஜொலிக்கணும்னா ஆவாரம் பூ அப்படி பிச்சுட்டு வந்து இதில் இதெல்லாம் காய வச்சு, ரோஜா இதழ் இருக்குது இல்லை பன்னீர் ரோஸு, அதை பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி, மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதை போட்டு பவுடர் பண்ணி ஜொலித்து பவுடர் மாதிரி பண்ணி முகத்துக்கு அப்ளை பண்ணி பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு வளர இளம் பெண்களுக்கு மூஞ்சி அழகாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு கிருமியுமே போட தேவையில்லை. ஆவாரம் பூ இதழ், ரோஜா இதழ், கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பருப்பு இதை முட்டிலும் போட்டு பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லை, இப்போல்லாம் எல்லா கடையிலையும் நாட்டு மருந்து கடையில் இருக்குது, அப்போலாம் அதெல்லாம் யாருக்குன்னே எங்களுக்கெல்லாம் தெரியாது. இதை முட்டிலும் சும்மா அரைச்சி நாங்கள் மஞ்சள் போட்டு தேய்ச்சி பூசிக்குவோம். ஆனால் இப்போ இத்தனை வகையாக எல்லா வகையிலையும் இருக்குது பவுடர் பண்ணுறதுக்கு, மிக்சி அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லை, இப்போ மிக்சி இருக்குது போட்டு அப்படியே பவுடர் பண்ணி நாம்ளே பண்ணி வீட்லேயே இயற்கை இயற்கையை மூஞ்சிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுனு வச்சுக்க, அப்படி வசதியாக இருக்கிறவங்க தங்க புஷ்பம் சாப்பிட்டியா அப்படிம்பாங்க, நல்லா இருக்கிறவங்க அவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க அவங்க மூஞ்சி அப்படி அழகாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நாம் வந்து ஏழைங்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி முகத்தை சருமத்தை அழகாக வச்சுக்கலாம், உடல் உறுப்புகளையும் அழகாக வச்சுக்கலாம்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
0: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதம் முழுவதும் இந்த டைம்ல இன்னொரு விஷயம் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி இல்லைங்க, இன்னொரு விஷயம். அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லைங்களா, இந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அது கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸோ அதிகமாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். அதில் இந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுல ஒரு விஷயம்தான் முக்கியமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா உடற்பயிற்சி. எப்படி அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, பிளட் சர்க்குலேஷன், இது என்ன பண்ணுது அப்படின்னா சீராகுது. ஸோ நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது ரத்த ஓட்டம் சீராகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ், இது வந்து உடல் முழுவதும் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த கிருமிகளை எதிர்த்து போராடும். ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும் உடற்பயிற்சி. இன்னொன்று என்னென்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு எதிரி என்னன்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ உடற்பயிற்சி இருக்குல்ல

ஸோ உடற்பயிற்சி ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும், நல்ல தூக்கம் இருந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி பண்ணுறதுனால நம்ம உடம்பில் அந்த வியர்வை மூலியமாக நச்சு பொருட்கள் வெளியேறும். ஸோ இதனாலேயும் அந்த இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தினமும் மிதமான அளவில் உடற்பயிற்சி செய்கிறது, அதாவது நடைப்பயிற்சி, ஜாக்கிங், யோகா, ஜிம், ஒர்க் அவுட் எது வேணால் செய்யலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களை. அடுத்து ஒரு மணி நேரம் உங்ககிட்ட திவாகர் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் சொல்லுவேன். அதில் ஒரு ஏதோ ஒரு நல்ல வெப்சைட்டை பற்றி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வெப்சைட்டை பற்றி, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எப்படி இன்னும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி, அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற அறிவுரைகள் பற்றி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்லுவேன். அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கலாம், நீங்கள் அதை கேட்டு பயனடையலாம். அதனால் தொடர்ந்துங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரேன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கர் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்றதுக்காக என்ன விஷயம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான அற்புதமான ஸ்மார்ட் போன் அப்டேட் தான். நம்மள நிறைய பேர் வந்து வகை வகையான ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். வகை வகையா அப்படிங்கிறத நான் எதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணியிருப்போம், விண்டோஸ் மொபைல் யூஸ் பண்ணியிருப்போம், மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் மொபைல் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் பிளாக்பெரி யூஸ் பண்ணியிருப்போம், ஐபோன் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி பல வகையான ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எல்லா ஸ்மார்ட் போன்லையுமே ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சர் இருக்கும். இப்போ ஐஃபோனில் இருக்க ஒரு சில ஃபியூச்சர்ஸ் யூனிக்காக இருக்கும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிறது ஒரு சிலது யூனிக்காக இருக்கும். அதுவுமே வந்து இப்போலாம் வந்து பிராண்ட் வைஸே அது மாறுது. ஒரு சில பிராண்டில் ஒரு யூனிக்கான அப்டேட் கொடுத்துருப்பாங்க, யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் தான் சொல்ல போகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேலேருந்து கீழே இழுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருக்குள்ள, அதுக்கு பேர் தான் நோட்டிஃபிகேஷன் சென்டர்னு சொல்லுவோம். அதுலேயுமே வந்து இப்போ ஐஃபோனை அது தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சென்டர் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு இந்த மாதிரி தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மள ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே நோட்டிஃபிகேஷன் சென்டர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் இழுத்தா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னா என்னது வகர் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணுறதுக்கு, ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணுறதுக்கு, ப்ளூடூத்து, வைஃபை, டார்ச் லைட், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம்ல, மேலேருந்து கீழே இழுத்து அதை ஆன் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் சென்டரை நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வந்து நிறைய மொபைலில் அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஐஃபோனில் இப்படி பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கடினம். அதனாலேயே நம்மளால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியல. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஐஃபோனில் இப்போ லேட்டஸ்ட் ஓஎஸ் வெர்ஷனான 18 நிறைய அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த 18 விட்டுருக்க அப்டேட்டில் ஒன்று தான் வந்து கண்ட்ரோல் சென்டர் எடிட் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த கண்ட்ரோல் சென்டர் எடிட் பண்ணுறது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு தேவை என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும், ஸ்டார்டிங்கில் இது விட்டப்ப நிறைய பேருக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு பழக்கம் வரல, அதனால் அது கொஞ்சம் கடினமாக இருந்தது. இருந்தாலும் போக போக வந்து சரியாயிடுச்சு. இப்போ இந்த கண்ட்ரோல் சென்டரை நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் சென்டரில் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஐஃபோனில் மேலேருந்து கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். அந்த கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த எடிட் பண்ணுறது அப்படின்னா என்னது வகை, எடிட் பண்ணுறதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ரீசைஸ்னா அதோட சைஸை மாற்றி வச்சுக்க முடியும், பெருசாக வச்சுக்க முடியும், சிறுசாக வச்சுக்க முடியும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும், ஏதாவது வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கண்ட்ரோல் சென்டரில் இருக்கிறத எடிட் பண்ணணும் இல்லை தூக்கணும் அப்படின்னா உங்களால் தூக்கிக்க முடியும். ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஆட கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். ஆட கண்ட்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உதாரணத்துக்கு அலாரம், டைமர், டார்ச் லைட்டு, வாய்ஸ் மெமோ, டார்க் மோடு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், குயிக் நோட்டு, லோ பவர் மோடு, ஸ்கேன் கோடு, ஸ்க்ரீன் மிரரிங்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அங்கே வச்சுக்கலாம். இதில் இன்னொரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, கண்ட்ரோல் சென்டரில் இது வரைக்கும் நம்மளால் விஜெட்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஆப்போட ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்காது. ஆனால் இப்போ கொடுத்துருக்க இந்த வெர்ஷனில் உங்களோட ஆப்போட ஷார்ட்கட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே இழுத்த உடனே ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி, இல்லை ஆப்போட ஷார்ட்கட் ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை. இப்போ தொடர்ந்து இணைந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன் கூட. உங்களுக்கு அது சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட ஜாலியா பேசிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம டெக்ரோ நிகழ்ச்சியில இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் நிறைய அப்டேட் சொல்றேன், அது எல்லாமே நீங்க நல்லாவே கேக்குறீங்க. அதை கேட்டு நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? அப்படி யூஸ் பண்ணி பாக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா இருக்கா, பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறத நீங்க எங்கிட்ட சொன்னாதான் அடுத்த டைம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது எங்களுக்கு தெளிவா தெரியும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படிங்கிறப்ப, திவாகர் நீங்க சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன் திவாகர், ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல திவாகர் நீங்க சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது செட் ஆகல, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க எந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் எங்களாலையும் உங்களுக்கு சொல்ல முடியும் மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாட்டு தான் நீங்க எல்லா டைமும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க. அனுப்புறப்ப மக்களே மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அது இல்லாம யார் எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட் பாக்குறது அவ்வளவு கியூட்டா இருக்குது, கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் கேஜெட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கியூட்டான டிவைஸ்னா என்ன திவாகர் சொல்றீங்க? அப்படி என்ன நீங்க ஒரு ஸ்மார்ட் கேஜெட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும், அது என்ன அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் பிரிண்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். பாக்கெட் பிரிண்டர் அப்படின்னா என்ன? பிரிண்டர்னாலே பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃபீஸில், இல்லை கம்ப்யூட்டர் சென்டரில், இல்லை ஒரு சில பேர் வந்து வீட்டில் கூட வச்சிருப்பாங்க. பிரிண்டர் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும், ஓரளவுக்கு பெரிய போட்டு எடுத்து டேபிள் மேலே வச்சு அதில் பேப்பரை சுருவி விட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருப்போம். அது வந்து பெரிய பிரிண்டர், அதுதான் ஒரிஜினல் பிரிண்டர். இந்த பாக்கெட் பிரிண்டர் அப்படின்னா எடுத்து பாக்கெட்டில் சுருவிட்டு போகிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிரிண்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் புரியல அப்படின்னா, நீங்கள் ஒரு கடையில் இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு குட்டியான பிரிண்ட் அவுட் அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கியூஆர் கோட் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபார்முலா ஆகட்டும், இல்லை ஸ்டடி பர்பஸ்க்கு சின்ன சின்னதாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பாக்கெட் பிரிண்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்கெட் பிரிண்டரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராசிக் மினி பிரிண்டர் தான் அதோட பேர். இந்த பிராசிக் மினி பிரிண்டர் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட விலை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 899 ரூபாய் தான் இதோட விலை. இந்த விலையில் இவ்வளோ க்யூட்டான ஒரு பிரிண்டர் கொடுக்கறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, இந்த பிரிண்டரை எப்படி இது வாக்கர் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஃபோனாக இருந்தாலுமே சரி, இதை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிள் மூலிமா, ஓடிஜி கேபிள் மூலிமா உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி கேபிள் மூலிமா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து ப்ளூடூத் வசதியும் இருக்குது, ஒயர்லெஸ் மூலிமாவும் உங்களால் கனெக்ட் பண்ணி உங்களோட பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்க முடியும். இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுக்காக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபார்முலா ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, இல்லை கியூஆர் கோட் எடுக்கிறீங்க, குட்டியாக ஒரு டு டூ லிஸ்ட் செக்லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, இல்லை குட்டி ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிண்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் அது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் மட்டும்தான் எடுக்க முடியும், கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. இந்த கலரையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 899 ரூபாய்க்கு இவ்வளோ விஷயம் கொடுக்கறது பெரிய விஷயம் தான். இந்த பிரிண்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இதோட பெயர் BRAZIKMINIPRINTER பிரிண்டர், பிராஜெக்ட் மினி பிரிண்டர் தான் அதோட பேர். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வக்கரையும் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கறீங்களா மக்களே டெக் குரு நிகழ்ச்சியில? அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்ப நீங்க அற்புதமான சமையான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். தெரியுமா திவாகர், இன்னைக்கு காலையில இந்த பாட்டு கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, இந்த பாட்டோட வரிகள்லாம் இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கலாம். திவாகர், இன்னைக்கு காலையில இந்த பாட்டு கேட்டேன், இந்த பாட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா அனுப்பலாம். அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: டே டு டே லைஃப்ல சோசியல் மீடியா ஆப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போற வரைக்கும் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். குட் மார்னிங், குட் நைட், இந்த மாதிரி மெசேஜஸ் இந்த போஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்காகவும் நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்பெல்லாம் மார்க்கெட்டிங்ல ஆன்லைன் ப்ராடக்டை செல் பண்றதுக்காகவும் வந்து சோசியல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்றப்ப நிறைய இன்ஃபுளுசஸ் எல்லாம் இருக்காங்களா சார், அவங்களாம் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, இதனால வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கிட்ட செல் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆன்லைன் கேமை காட்டி இந்த ஆன்லைன் கேம்ல விளையாடுங்க, இந்த ஆன்லைன் கேம் விளையாண்டா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்க பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு காமன் மேனா நான் அந்த ப்ராடக்ட வாங்குறேன், இல்ல அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல, அதனால நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னா நான் எங்க சார் போய் சொல்றது, யாருகிட்ட ரிப்போர்ட் பண்றது?
1: இதுக்கு தனியா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கீங்க, சோ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு, இதை வச்சு இதை நான் பார்த்து இந்த பொருளை வாங்கினேன், இல்லை இந்த இடத்துக்கு நான் போனேன், போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏமாந்தேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரோ அவங்கள ஒரு வருஷத்துக்கு எந்த ப்ராடக்ட்டையும் என்டார்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பேன் பண்ணுவாங்க. பிளஸ் அந்த மாதிரி அஃபன்ஸ் வந்து சீரீஸ் ஆஃப் அஃபன்ஸா இருந்தது அப்படின்னா பெனால்ட்டி 10 லட்சம் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பெனால்ட்டி பண்ணுவாங்க. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த இன்ஃபுளுசர் திருப்பி செகண்ட் டைமோ இல்ல சப்சிக்வன்ட் டைமோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து என்டார்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா செகண்ட் டைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 3 வருஷம் பேன் பண்ணுவாங்க, எந்த ப்ராடக்ட்டும் என்டார்ஸ் பண்ணக்கூடாது, 3 வருஷம் பேன் பண்ணுவாங்க, பிளஸ் 50 லட்சம் பெனால்ட்டியும் வந்து லெவி பண்ணுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த நம்பாதீங்க. இன்ஃபுளுசர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுனாலே இந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஏமாதீங்க அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியில தாராளமா வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க.
0: இன்ஃப்ளூயன்சர்ஸாவே இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் ரெண்டு டைம் யோசிச்சு பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிகிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையும் கூட. இப்போ உங்களுக்காக செமையான ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி. உங்களுக்கு இருக்கா?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இப்பதான் தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன ஒரு சூப்பரான விஷயத்தையும் கேட்டுங்க மக்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில கேட்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பணும். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நீங்கள் நார்மல் மெசேஜில் கூட அனுப்பலாம், இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம். மெசேஜ் அனுப்புகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அப்போ தான் யார் இந்த கருத்துக்கள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நீங்கள் கேட்குற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு, இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னா, அதே நம்பர் தான், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இதுக்கும் பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதுங்க. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை பற்றினது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாகவே மாறிட்டு இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் அனுப்புறதுலேருந்து நைட்டு குட் நைட் அனுப்புகிற வரைக்கும் வாட்ஸ்அப்பை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. இந்த வாட்ஸ்அப் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. வாட்ஸ்அப் மாதிரியே இருக்க இன்னும் நிறையா சோஷியல் மீடியா ஆப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டெலகிராம் ஆகட்டும், இந்த மாதிரி பல ஆப் வந்து நம்ம லைஃப்பில் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த எல்லா ஆப்புமே சேஃப் அப்படின்னு நினச்சி தான் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சேஃப் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்லேயே ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க, என் டு என் என்கிரிப்டடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் இருக்க ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்து தான் நமக்கு ஓகே, இந்த ஆப் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஆப் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதெல்லாம் எதுக்கு இதுவாக இப்போ நம்ம கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து, இல்லை க்ளோன்ட் ஆப்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல், அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து பண்ணாமல் வேற ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்தோ வேற ஏதோ ஒரு ஆப்ல இருந்தோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இப்போ நான் சொல்ல வேண்டியது இந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. இந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பை விட ஜிபி வாட்ஸ்அப்பில் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் நாம் அப்படி யூஸ் பண்ணுறது சேஃபாக, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. வாட்ஸ்அப்பே எப்பயுமே ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணோம். வாட்ஸ்அப் மெட்டா நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கு, அதை மட்டும் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணோம். அதை விட்டு நம்ம இந்த ஜிபி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. நார்மலாக ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்ன பர்மிஷன்லாம் கொடுப்போம், கேமரா பர்மிஷன் கொடுப்போம், கேலரி பர்மிஷன் கொடுப்போம், அப்பப்போ வந்து லொக்கேஷன் பர்மிஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் கொடுப்போம், கால் பண்ணுறதுக்கு மைக் பர்மிஷன் கொடுப்போம், இந்த மாதிரி எல்லா பர்மிஷனுமே கிட்டத்தட்ட எல்லா பர்மிஷனுமே நம்ம அலோவ் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப ஜிபி வாட்ஸ்அப் நம்மளோட டேட்டாஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு அது தெரிய வந்துச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஜிபி வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப் இந்த மாதிரி துணைப்பெயர் புனைப்பெயர் வச்ச வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதனால் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால் யாராவது ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா, உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெட்டா நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்க அஃபிஷியலான வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கிற சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: наганти оорте.
1: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
2: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
3: சோனா எஃப்எம் 107.8 இல் அடுத்து வருவது
4: இது வாலிப வயசு. இது

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ உங்க எல்லாருக்குமே இனிய காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல செம்ம ட்ரெண்டிங்கா செம்ம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்மளை சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல செம்ம பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஸ்பெஷலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஊருக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்லது பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க உங்க ஊருக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்லது பண்ண போறீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. நான் வந்து எங்கள் ஊருக்கு என்ன நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஊரில் வந்து குப்பைகளே வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மின்சாரங்கள்லாம் இருக்குல்ல, சோலார் பவரை நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி அதிலிருந்து கரண்ட்டை நான் வந்து எடுப்பேன். ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை நான் வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ட்ரெண்டிங்கே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. அது என்ன அப்படின்றத நான் பாட்டுக்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டேட்யூன் கனெக்டடாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஊருக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்லது பண்ண போறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கேன், கேட்டு வந்துருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: டே மச்சான், ஒரு கம்பெனியில நல்லா வேலை செஞ்சன்றதுக்காக பழம் போன் எல்லாம் கொடுத்துருக்காங்களாண்டா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா வரும்டா அந்த போனு.
4: ஓ அப்படியா? எங்க ஆபீஸ்லயும் ஏதோ குடுக்கறேன்னு சொன்னாங்க, என்ன குடுக்கறாங்கன்னு தெரியல, மாச கடைசி வேற, பாக்கலாம் என்னதான் கொடுக்க போறாங்கன்னு.
3: சரி சரி, கொடுத்த வாட்டி கண்டிப்பா என்னன்னு எனக்கு
4: சொல்லிடு. அதெல்லாம் கண்டிப்பா சொல்ற மச்சான், சரி ஆபீஸ் போயிட்டு வரேன். 6.5 hours later.
3: ஆஹா மச்சான், வேற வரா பழம் போன் வாங்கிட்டு வந்திருக்கானா இல்ல சங்கு போன் வாங்கிட்டு வந்திருக்கானா தெரியல, பாத்துருவோம்.
4: மாச கடைசி வேற என்ன பண்றதுன்னு தெரியல, அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி ஏமாச்சு பண்ணல. அப்படி
3: மச்சான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க, காட்டு காட்டு, பழம் போனா என்ன?
4: பழம் போனா? பழம் போட்டு வைக்கிற கூடடா,
3: இதெல்லாமா குடுக்கறாங்க? சரி சரி, பத்திரமா இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ. சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்லது செய்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அவர் அவர் ஊருக்கு என்ன நல்லது பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம். சோனா பண்பலை சமுதாய வாழி முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்ட காமராஜர்
6: வானத்தாரி
7: பெட்ரோல் டீசல் போட்டு ஊரையவே இப்போ இந்த பூரா புகையடிச்சு வானத்தையே எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வானம் ஓசன் ஓட்ட பெருசாகிட்டே போகுது.
6: என்ன
7: அதுக்கு என்ன ஏரியா பண்ணது தெரியுங்களா? இருக்கிற யாருமே பெட்ரோல் டீசல் போட்டு கார் ஓட்டக்கூடாது. பேட்டரி கார், மின்சாரத்தினான கார்கள் மட்டுமே ஒரு போக்குவரத்து, பொது போக்குவரத்து இங்கே ஆகிக்கிட்டு இருக்குது. பொதுமக்களுமே அந்த மாதிரி காருக்கு வந்தா தான் வானம் தப்பிக்கும், வர காலத்துல நம்மளும் நல்லா இருக்குது அப்படிங்கறதுனால அதை
6: செய்வேன்.
7: ஒன்று விட்டு ஆண் பெண் யாரு திருமணம் செய்வதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து யாரு எதுவும் இது பண்ணக்கூடாது. ஆண் பெண் திருநம்பி திருநங்கதான் 4 சமுதாயமா இருக்குது உலகம். இதுல ஆண் பெண் திருமணம் ஆகியும் அவங்களுக்கு மனசு ஒன்று விட்டீங்கன்னா அவங்களுக்காக நானே முன்னின்று அவங்களுடைய அவங்களை வாழ்த்தி திருமணம் செய்து இந்த ரெண்டு காரியமும் நிச்சயமா அந்த ஊருக்கு செய்வன் குரு. சொல்லுங்களா?
6: சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமை அருமைண்ணா.
7: இந்த ரெண்டு காரியம் நிச்சயமா செய்யப்படும், அதாவது அது நடக்கவே இல்லையா நீங்க வந்த செய்யக்கூடியனால இந்த ரெண்டு செய்யுங்களா?
6: ஓகே ஓகேண்ணா.
7: யார் மனசு பண்புடாம நான் பொதுவானதாக்கு சொல்லி இருக்கிறேன்.
6: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா கண்டிப்பா அருமை, நான் ரொம்ப அருமை.

0: வணக்கம்.
1: நன்றிங்க குரு, இந்த மாதிரி பேச வாய்ப்பு சோனா பண்பு குரு அவர் வாழ்வு வாய்ஸ் அவர்களுக்கு
0: பெட்ரோல் டீசல் இந்த ஒரு எரிபொருள் ஓடுற வாகனத்தினால பொல்யூஷன் அதிகமாகுது. ஸோ அந்த பொல்யூஷனை குறைக்கும் வகையில நான் வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸ் எலக்ட்ரிக்கல் பைக்கை நான் யூஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல யாராவது உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க காதலுக்கு நான் எதிர்ப்பா நிக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆதவன் அண்ணா சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் நம்ம ஆதவன் அண்ணா மாதிரியே சொல்லணும், அதாவது உங்க ஊருக்கு நீங்க என்ன நல்லது பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787 70 107 8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததா உங்களுக்காக ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நீங்களே பயங்கர மோட்டிவேட் ஆகிடுவீங்க. அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னா என்ன நல்லது உங்கள் ஊருக்கு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கேன். ஸோ உங்கள் ஊருக்கு நீங்கள் பண்ண போகிற நல்லதை என்கிட்ட சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ட்ரெண்டே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பையன் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாயிட்டாரு. இப்போ நார்மலாக நாம 3.5 வயசில் என்ன பண்ணிட்டு இருப்போம், எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்போம், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்போம், அம்மா மடியில் உட்காந்துட்டு இருப்போம், இல்லைன்னா அம்மா சொல்ற மாதிரி நம்ம கேட்டு விளையாண்டுட்டு இருப்போம். ஆனால் இங்கே ஒரு குட்டி பையன், அதாவது 3.5 வயசே ஆன குட்டி பையன் உலக சாதனையை கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்க. என்னது 3.5 வயசு குட்டி பையன் உலக சாதனை பண்ணாரா அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கர ஆர்வமா கேக்குறது எனக்கு வந்து புரியுது. சோ அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா கரூர் மாவட்டம் இருக்குல்ல, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அஸ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி பையன், இந்த ஒரு குட்டி பையனுக்கு 3.5 வயசு தான் ஆகுது. இந்த குட்டி பையன் 15 கிலோமீட்டர் நான்ஸ்டாப்பாக ஸ்கேட்டிங் பண்ணி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உலக சாதனையை கிரியேட் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுவும் எங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா போயிருக்காரு, குளத்தப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஊர்லேருந்து செம்படை வரைக்கும் 2 ரவுண்டு நான்ஸ்டாப்பாக ஸ்கேட்டிங் போயிருக்கிறாரு, அதுவும் 3.5 வயசில். ஸோ நினச்சி பார்க்கவே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அஸ்வந்த் அவர் இதோட நிறுத்தாமல் இன்னும் அவரோட வாழ்க்கையில் நிறைய உலக சாதனைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் ஊருக்கு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கேன், கேட்டு வந்துருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா.
0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
6: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
6: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் ஊருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாரு. ஸோ அவங்க ஊருக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
1: ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா
8: இருக்கேன், நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர்மா. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க ஊருக்கு நீங்க என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
8: எங்க ஊர்ல எல்லாமே கிடைக்குது, ஆனா தண்ணி மட்டும் தான் லேட் ஆகுது.
1: ஓகே,
8: இது மட்டும் நம்ம ஊர்னா நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, டேம்லயே தண்ணி இல்ல. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, கோயில் எல்லாம் தெரியுதான், பழைய சாம்பல்லின்னு ஒரு ஊர் இருக்குது தண்ணிக்குள்ள, அந்த கோயில் எல்லாம் தெரியுதான். தண்ணி இருந்தா நிறைய பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது வரும். இப்போ வந்து 20 நாளே ஆயிட்டு போயிருக்கு.
1: ஓகே, ஓகே.
8: யார்தான் என்ன செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் தண்ணி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.
1: சூப்பர் சூப்பர்.
8: அதே போல தண்ணியை சிக்கனமாவும் பயன்படுத்தணும். நம்ம ஜனங்களும் தண்ணி கிடைக்குதுன்னு நிறைய தண்ணி புழங்குறாங்க, அதனால தண்ணியும் சிக்கனம் பண்ணி இருக்கிறது கிடைக்கிற தண்ணிய பத்திரமா வச்சிருந்து புழங்க பார்க்கணும். ஆனா தண்ணி கிடைக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி கிடைக்கணும், கிடைக்கிறதுக்கும் வழி பண்ணணும்.
1: முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து ஊர்லயே வந்து இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி, அது வந்து எங்க ஊர்ல கொண்டு
8: வந்துடும்.
1: பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் நம்ம வந்து ஒழிச்சு எங்க ஊர்ல வந்து
8: கேரி பேக் ஒழிச்சாலே பிளாஸ்டிக் எல்லாம் குறைஞ்சிரும்.
1: ஆமா ஆமா,
8: ஏன்னா இப்ப மார்க்கெட் போறவங்க கூட சும்மா கை வீசிட்டு போறாங்க, அந்த பேக்ல போட்டு தருவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் மஞ்ச பை ஒன்னு தூக்கிட்டு போவாங்க, கச்சி மாதிரி படிச்சு வச்சுட்டு போவாங்க. இப்போ அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. மஞ்ச பை வந்து ஒரு அதை எடுத்து போறாங்கன்னா ஒரு மங்களகரமான விஷயம், ஒரு நல்ல ஒரு பத்திரிக்கை வைக்க, ஒரு கல்யாணம் இது வைக்க. அப்புறம் மஞ்ச பை எடுத்து போறாங்கன்னாவே அதுல காசு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் மாறி போய் இப்ப பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் ஒழிச்சா சரியா போறோம் இல்லையா?
1: ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப நன்றி, சூப்பரா வந்து கால் பண்ணி சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி.
8: நன்றி சாமி, நன்றி
1: நன்றி. தாரகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க ஊருக்கு இப்போதைக்கு எல்லா வசதியும் இருக்கா, ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது கேட்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் என்ன மாதிரி என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த மாதிரி முதலாளிகள்லாம் எங்கப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுற மாதிரி ஒரு முதலாளி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே அவர் சமூக வலைதளங்களில் சம வைரலாக போயிட்டாரு. ஸோ எல்லாரும் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னா, இந்த செலிப்ரேஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து வரும். பட்டா

எல்லா எம்ப்ளாயீஸும் காரோட தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக கார் இல்லாத வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸுக்கு 1260 கார்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிறாங்கள, ஸோ அவங்களுக்கு சொந்தமாக 400 வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ இந்த மனசு யாருக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் இல்லை? ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணது, இவர் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு அஜித் சார் வந்து ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பார், வீரம் படத்தில் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு சூப்பரான டைலாக் வந்து வரும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களை நாம் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாகு. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ இன்றைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்லது பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. பாட்டை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு ஆசை, இந்த ஒரு கனவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வளர்ந்து பெரிய பையனை ஆனோட்டி நம்ம ஊருக்கு இந்த மாதிரி என்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஒரு டைமாவது கனவு கண்டிருப்போம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஊருக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்லது உங்க ஊருக்கு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு. ஸோ அவரோட ஊருக்கு அவர் என்ன நல்ல விஷயம் பண்ணுவாரு அப்படின்ற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கறேனா,
4: ரொம்ப சந்தோஷம்.
3: ஓகேண்ணா, இப்போ நீங்க சொல்லுங்கண்ணா, உங்க ஊருக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
4: நிறைய மரக்கன்றுகள் அப்படிங்கறத நடனங்கிறது தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பா.
3: சூப்பரா.
4: சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய மரக்கன்றுகள் என்னுடைய பகுதியில நான் நட்டிருக்கிறேன். அது இப்ப மரக்கன்றுகள் மரச்செடியாவே வந்து செடி வந்து மரமாவும் ஆயிருக்கு. அது வந்து வேலூர் மாவட்டத்துல முழுக்க நான் விரிவுபடுத்தணும் அப்படிங்கறத நான் நினைப்பேன், அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல இந்த சாலை வசதிகள் அப்படிங்கறது அந்த அளவுக்கு இல்ல. சோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அந்த சாலை வசதிகள் போடுங்க அப்படின்ட்டு நான் ரெக்வெஸ்ட் கொடுப்பேன். எல்லாத்தோட இந்த குளங்கள், குட்டைகள், ஏரிகள், நீர்நிலைகள் இதெல்லாம் மழை பெய்யக்கூடிய காலம் இருக்கு இல்லையாப்பா, அந்த காலத்துல நானு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்ந்து தூர்வார வைக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு கனவுப்பா. நான் இது வரைக்கும் ஒரு 3 times பண்ணிருக்கிறேன். பேர்ணாம்பட் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எங்க ஊர்ல குளம், குட்டை, ஏரி எல்லாம் இருக்கு, அது பண்ணிருக்கிறேன். அது இன்னும் அகலப்படுத்தணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுவேன் பா.
3: சூப்பர் சூப்பர்ண்ணா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
4: ரொம்ப சந்தோஷம் பா, அருமையான ஒரு தலைப்பு, வாழ்த்துக்கள் பா.
3: நன்றிண்ணா, நன்றிண்ணா,
4: நன்றி.
3: வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் அவர் ஊருக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன நிறைய விஷயங்களில் எனக்கு பர்சனலாக எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, மரக்கன்றுகள் நான் வந்து நடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலூர் ஃபுல்லாகவே நான் வந்து நடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்ல விஷயம் உங்கள் ஊருக்கு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.
5: கொடுக்கு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகளில் இருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: நாம நிறைய ஹீரோஸை சினிமாவில் போலீஸாக வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கூஸ்பம்ஸ் ஆகிருப்போம். ஆனால் இங்கே ஒரு ரியல் ஹீரோ வந்து போலீஸாக வந்துருக்கிறாரு. அவர் பண்ண ஒரு சம்பவம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல செக்கிங் வந்து நடத்திட்டுருக்காங்க. ரெகுலராக செக்லாம் பண்ணுவாங்கள, வாகன பரிசோதனைலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கார் கிராஷ் ஆகுது. அந்த காரில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த காரை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரில் இல்லீகலாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இல்லீகலாக ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து போலீஸ் நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த செக்கிங்க்கு ஒபே பண்ணாமல், அதாவது அந்த செக்கிங்கில் நிற்காம அந்த கார் வந்து தப்பிக்க போக ட்ரை பண்ணுது. அப்போ அங்கே இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த காரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த காரோட மேல் பகுதி, அதாவது காரோட ரூஃப் இருக்கும்ல, அந்த ரூஃப் மேலே அப்படியே வந்து 40 கிலோமீட்டர் அப்படி படுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த காரை நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கார் வந்து நிற்கவே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு செக் போஸ்ட்டில் அந்த காரை போலீஸ் டீம்லாம் வந்து பிடிச்சி அவங்க இருக்கிறவங்கள அந்த காரில் ட்ராவல் பண்ணாங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இல்லீகலாக கொண்டு போன அந்த மெட்டீரியலையும் சீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டு இருந்தது. ஸோ நிஜமாலுமே அவரோட உயிரை பணைய வச்சு வேல்முருகன் சார் இருக்கார்ல, அவர் வந்து அந்த காரை பிடிச்சிருக்கிறாருல. ஸோ அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம கண்டிப்பாக தந்தே தான் வந்து ஆகணும். ஏன் அப்படின்னா நினச்சி பாருங்கள், பைபாஸில் கார் வந்து செம ஸ்பீடில் போகுது, 40 கிலோமீட்டர் அவருடைய கார் மேலேயே படுத்துக்கிட்டு அந்த காரில் இருக்கிறவங்களாம் வந்து சேஸ் பண்ணிட்டு போனார்ல, கண்டிப்பாக அவரோட துணிச்சலுக்கு ஈடேனியே இல்லைங்க. ஸோ இவரோட இந்த செயலை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து அவரை பாராட்டியிருக்கிறாங்க. நம்ம சிஎம் விஜய் சார் இருக்கார்ல, அவருமே வேல்முருகன் சாரை நேரில் கூப்பிட்டு அவரோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக இவர் தான் ரியல் ஹீரோ அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் வந்து கிடையாது. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன நல்ல விஷயம் உங்கள் ஊருக்கு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் ஊருக்கு பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்களும் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் ஓட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு அவர் ஊருக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம் குரு தம்பி, நல்லா இருக்கீங்களா?
3: நான் அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா?
4: நானும் நல்லா இருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர்ண்ணா. நான் நீங்க சொல்லுங்க.
4: மீண்டும் தண்ணி வரும்போது வாருங்க, வீதி வட்டாரமா தண்ணி வேஸ்டா போய்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம குறத்த வச்சு அந்த கையில மேல தூக்கி புடிச்சா தண்ணி ஒழுகிற மாதிரி, அதை விட்டுட்டோம்னா அப்படியே அடைச்சுற மாதிரி, அப்படி ஒரு சிஸ்டத்தை எல்லா பைப்புகளுக்கும் போடணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு திட்டம்ங்க.
3: சூப்பர் சூப்பர்ண்ணா, கண்டிப்பா அது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு திட்டமா இருக்கும் நினைக்கிறேன்.
4: அந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி வீணாது. இன்னைக்கு தண்ணியினுடைய பிரச்சனையினால மக்கள் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த காலத்துல தண்ணி ஒரு சொட்டு வீணாகாம பண்ணலாமுங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா. உலகத்துல இருக்கிற நிறைய இடங்கள்ல தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணினாரு. சோ அதுவுமே கேட்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நம்ம கஸ்தூரி என்ன சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்க ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா கிரியேட்டரான சுவை டாக்ஸ் இருக்கிறாங்களே, அந்த பேஜ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ இன்றைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, தொடர்ந்து நம்ம உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரதர். இப்போது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பயங்கர பூமில் வந்து இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், அதனால் நான் என்னோட ஜாப்லாம் விட்டுட்டு நான் ஃபுல் டைமாகவே கண்டென்ட் கிரியேட்டராக உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்களே. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த இருக்கிற ஜாப்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக சோஷியல் மீடியாவை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா பிரதர்?
8: கன்சிஸ்டன்சியாக கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா இதே ரொம்ப நாள் இருக்காது யாருக்கும். ட்ரெண்டுங்கிறது ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு 4 மந்த்ஸோ 5 மந்த்ஸோ அவ்வளோதான். ஃபுல் டைமாக வருது வேணாம் தான் தோணுது. எல்லாத்துக்கும் ஒரு பீக் வரும், பட் அந்த டவுன் ஃபாலும் வரும். அதெல்லாம்
9: ஃபேஸ் பண்ணணும். சும்மா பணம் சம்பாதிக்கலாம் வரலாம் அப்படின்ட்டு வரக்கூடாது.
8: எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லி
9: பண்ணக்கூடாது.
8: ஏன்னா கன்சிஸ்டன்ட்டாக அவனுக்கு பிடிச்சிருந்தா அது பண்ணு.
9: அப்புறம் மாசத்தில் ஒரு 2 ID கிரியேட் ஆகுது ப்ரோ. ஃபுட் பிளாக் பற்றி மாசத்தில் 2 ID காம்படிஷன் அதிகமாக இருக்குது.
8: அதில் என்னன்னா இப்படி கிரியேட் பண்ணிடுறாங்க, அப்புறம் 4 வீடியோ போடுறாங்களா சலு போட்டு போட்டுறாங்க. அப்படி விடவே கூடாது. கன்சிஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு மெயின். போட்டுக்கிட்டே இருக்கணும்.
9: நம்ம எதுக்கு வந்தோம்? எல்லாத்தையும் காட்டணுன்ட்டு வந்தோம். அது 10 பேரை பார்த்தேன்னா 10 லட்சம் பேர் பார்த்தேன் என்ன பார்க்குறாங்க, அவ்வளோதான் கான்செப்ட்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்ககிட்ட பேசும்போது ஒரு தெளிவு வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸியாக வீடியோஸை மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரீச் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 1 மாதம் 2 மாதம் வீடியோஸ் வந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் ரீச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவாங்க. ஆனால் அதை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. கன்சிஸ்டன்ஸியாக வீடியோஸை மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கான ரீச் அப்படின்றது கிடைக்கும். 1 மாதத்தில் கிடைக்க வேண்டிய ரீச் 2 மாதத்துலையும் கிடைக்கலாம், 3 மாதத்துலையும் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்ஸி மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பயங்கர காம்படிஷனாக வந்துருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பேஜும் வந்து க்ரோ ஆகும். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்ஸியை மட்டும் விட்டுறாதீங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம சுவை டாக்ஸ் டீம் கூட வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர் பண்ண இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம கூட சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பேசிட்டு வந்துட்ருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட அனுபவத்திலிருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி, சோஷியல் மீடியா கிரியேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருக்கும், நிறைய யங் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட அனுபவத்திலேருந்து நம்ம அப்படியே வந்து பேசலாம். அப்புறம் லாஸ்ட் டைமே நீங்கள் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இப்போ இந்த பிளாட்ஃபார்மில், அதாவது சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர் உள்ளே வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி புதுசாக வர சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பிரதர் சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: எதுவும் கவலை
2: யாரையும் நம்பி வராதிங்க, யார் என்ன சொல்லுவான்ட்டு வராதிங்க.
1: உங்களால் முடிஞ்சால் கேட்காம உங்கள் எஃபெக்டை போட்டு உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க,
2: செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. எல்லாமே ஆகணும் ப்ரோ, எல்லா ஃபீல்டுலையும் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு கொடுக்குறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நம்ம எடுக்கணும். சும்மா அலட்சியமாக இருக்கக்கூடாது, பேஷனாக இருக்கணும். அந்த ஒர்க் எடுத்தோமா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதாவது யோசிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் எடுத்தோம்னா ஒரு மாதம் தான் ஓடும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலான்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னேற்றி போயிட்டே தான் இருக்கணும். ஒரே அந்த ஸ்டைலில் பண்ணோம், அந்த வீடியோ ரீச் ஆச்சு, அதே ஸ்டைல் காப்பி பண்ணால் ரீச் ஆகாது.
1: எல்லா வீடியோ ரெண்டு வீடியோ ஆகும், எல்லா வீடியோ அப்படி ஆகும் சொல்ல முடியாது. நம்ம
0: கண்டிப்பாக புரியுது. இப்போ ஒரு சில சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து எதாச்சும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அது நல்ல ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடலாம், இல்லைனா வந்து அந்த வீடியோ நம்பி மட்டுமே இருப்பாங்க, அப்போல்லாம் வந்து இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோ வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதான் வந்து செய்யும், நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். அப்படி நெகட்டிவிட்டிஸ்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களோட நீச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி கன்சிஸ்டன்சியாக வீடியோஸை மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக போனுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் கால் பண்ணி அவங்க ஊருக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, ருக்மணி அம்மா தாதகாப்பட்டையிலேருந்து, அதுக்கப்புறமா வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க ஊருக்கு அவங்க என்னென்ன மாதிரி என்ன நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராகவும் வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபுவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: தன் வலி, மகிழ்ச்சி, கோபம், அப்படி இல்லைன்னா மறுப்பை ஒரு பொண்ணு தயக்கமே இல்லாமல் பேசும்போது தான் அவங்களுடைய மன ஆரோக்கியம் அப்படின்றது காக்கப்பட ஆரம்பிக்குது. உறவுகளிலையும் அவங்களுக்கான நியாயமான மதிப்பும் எல்லையும் வந்து உருவாகுதுன்னு சொல்லுவோம். அப்போது பெண்கள் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய திறனை வளர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியாகவும் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கலான் இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லையும். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க எப்பயும் போல 6 மணி ஆனா நிகழ்ச்சி, அதாவது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பெண்களுக்காக நிறைய எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகளை புதைச்சு வைக்கிறது தியாகம் கிடையாது, அதை துணிவோடு வெளிப்படுத்துவதுதான் சுயமரியாதையின் உண்மையான வலிமை அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு தன்னோட அன்றாட வாழ்க்கையில எக்கச்சக்கமான மன ரீதியான சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வலியா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மன ஆரோக்கியத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்லலான் இருக்கேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பெண்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபத்தை வந்து யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. ஒரு பொண்ணா இருந்து கோபத்தை காட்டக்கூடாது, எதையுமே வந்து சகிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கணும், புன்னகையோட கடந்து போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதனால பல பெண்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன கஷ்டமா இருக்கட்டும், அதிருப்தியா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த பிடிக்கலனாலும் வலியுறுத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையா பேசக்கூடிய திறன் அவங்க வளர்த்துக்கிறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து மன அழுத்தம், உடல் ஆரோக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சொல்லப்படாத உணர்வுகள் ஒருபோதும் மறைஞ்சு போகவே போகாது. அது நாள்பட்ட மன அழுத்தம், பதற்றம், உடல் உபாதைகள் இதெல்லாத்தையும் ஒரு பொண்ணுக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய உடலை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால மனசுல இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாத்தையும் டக்குன்னு இறக்கி வச்சிடணும். அதே மாதிரி தெளிவான எல்லைகள் அவங்க வகுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய திறன் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த விஷயம் காயப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படின்றத வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் மற்றவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த தயங்காம, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு சரி வரல, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதுதான் ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய திறன் அப்படின்றது பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் கணவர் மனைவி இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமாக வராது. ஸோ இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ உணர்வுகளை பேசுறது அப்படின்றது சண்டையிடறதுக்காக இருக்கக்கூடியது கிடையாது, அது பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்றது அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம், உங்களுக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பத்தி மறக்காம 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: காட்டு யானைகளோட காலடி பார்த்து பயப்படாம வளர்ந்து ஆண்களுடைய கோட்டையா இருந்த அந்த அடர்ந்த காடுகள்ல கம்பீரமா நின்னு காட்டு யானைகளை வசப்படுத்தி யானைகளின் மகள் அப்படின்னு இந்த உலகமே போற்றக்கூடிய இந்தியாவின் முதல் பெண் யானை பாகனா இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். அசாம் மாநிலத்துல கௌரிபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அரச குடும்பத்துல புகழ்பெற்ற யானை நிபுணர் மற்றும் வேட்டைக்காரரா இருக்கக்கூடிய மகளா தான் வந்து பார்வதி பருவா சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து பிறந்திருக்காங்க. பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அரண்மனை சுகபோகங்களை விடவும் காடுகளுடைய அமைதியும் காட்டு யானைகளுடைய வாழ்வையும் நேசித்த இவங்க தன்னோட 14 வயசுல இருந்தே தந்தையோட இணைஞ்சு யானைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய மேலா ஷிகார் அப்படின்ற யுக்திகள் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளா ஆண்கள் மட்டுமே ஏகபோக ஆதிக்க களமா இருந்த இந்த யானை பாகன் அப்படின்ற ஒரு பணியை தன்னோட வாழ்நாள் லட்சியமா தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காடுகளையே வீடா மாத்திக்கிட்டு ஆசிய யானைகள் பாதுகாக்கும் களப்பணியில வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? எல்லாரோட வாழ்க்கையிலுமே சவால்கள் இருக்கும். ஆனா யானை பாகன் அப்படின்ற ஒரு வேலை அப்படின்றது வந்து ஆண்கள் மட்டும்தான் அதிகமா இருந்திருக்காங்க. ஆண்கள் அதிகமாக செலுத்திருக்கக்கூடிய அந்த யானை பாகன் துறையில ஒரு பெண் நுழைஞ்சாங்க அப்படின் போது சமூகம் மற்றும் இந்த சக பெண்கள் கூட ஏளனமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மின்சாரமோ மருத்துவ வசதியோ இல்லாத அடர்ந்த காடுகளுக்குள்ளார வந்து விஷப்பூச்சிகள் இருக்க ஆரம்பிக்கும். மலேரியா, கொடிய விஷக்கிருமிகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில துணிச்சலோட இவங்க வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல போராடி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கிராமங்களுக்குள்ள வந்து யானைகள்லாம் பூந்துக்குச்சு அப்படின்னா ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கும். முரட்டுத்தனமான மதம் பிடித்த ஒற்றை காட்டு யானைகள்லாம் வந்து எந்த விதமான துப்பாக்கிச்சூடோ இல்ல உயிரிழப்போ இல்லாம யானைகளை பொதுமக்கள்கிட்ட இருந்து சேதமே இல்லாம சாந்தப்படுத்தி அதை கூட்டிட்டு போய் காடுகள்ல விடுறது அப்படின்றது மரணத்தோடு விளையாடக்கூடிய ஒரு உச்சக்கட்ட உயிர் ஆபத்து. அது எல்லாத்தையுமே கடந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய வனத்துறையில அதிகாரப்பூர்வமா முதல் பெண் யானை பாகன் அப்படின்ற ஒரு வரலாற்று பெருமையை பெற்றிருக்காங்க. அசாம், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு அரசுக்கு மனித யானை மோதல்களை தீர்ப்பதிலையும் முதன்மை வழிகாட்டிய அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. யானைகளுக்கு கொடூரமான வழியை தரக்கூடிய ஆயுதங்களை தவிர்த்து அசைக்க முடியாத அன்பாலும் நுட்பமான செயல்களாலையும் தான் காட்டு யானைகளை வந்து வசப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு மென்மையான அணுகுமுறையை வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை மையமா வச்சுதான் வந்து மார்க் ஷான் எழுதியிருக்கக்கூடிய குயின் ஆஃப் த எலிபென்ட் அப்படின்ற ஒரு நூல் வந்து பிபிசி ஆவணப்படமா வந்து உலக அரங்கில வந்து ஹஸ்தி கான்யா அப்படின்னு சொல்லக்கூடிய யானைகளின் மகள் அப்படின்ற ஒரு பெயர்ல புகழப்பட்ட ஒரு படமா இருந்திருக்கு. சோ இதுக்காக வந்து ஆசிய யானைகள் பாதுகாப்பு, வனவிலங்கு மேலாண்மை மற்றும் மனித விலங்கு நல்லிணக்கத்துக்காக அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இவங்க ஆற்றிருக்கக்கூடிய அந்த ஈடு இணையற்ற களப்பணியை பாராட்டி 2024 ஆண்டுல இந்திய அரசு இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கி ரொம்ப கௌரவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பலவிதமான சவால்களை கடந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த சவால்களை கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலுமே பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச துறையில சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இது நாள் வரைக்கும் யானை பாகன் அப்படின்ற ஒரு துறையை வந்து பெண்கள் சூஸ் பண்ணதே கிடையாது. அதை முதல் முறையா சூஸ் பண்ணிருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்வதி பருவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களையும் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தையல் மிஷின்லாம் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கடைகளில் நிறைய அக்கங்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த தையல் மிஷின்லாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு குதியங்கால் வாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் பெண்களுடைய பாத பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பாத பராமரிப்புக்காக குதியங்கால் வாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி ஏற்படும், அதை எப்படி அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து சொல்லலான் இருக்கேன். தையல் மிஷின் அப்படின்றது வந்து கடினமான இரும்பு படல்ல இருக்க ஆரம்பிக்கும். அதுல வந்து வெறும் காலையோ இல்ல மெல்லிய செருப்பு போட்டு நாம வந்து மணிக்கணக்கில் மெதிக்கும் போது பாதத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தசைநார்கள் இருக்கு இல்லையா, அது நுண் கிளிசல்களும் வீக்கமும் வந்து அதிகமா உருவாக ஆரம்பிச்சிடும். இப்படி உருவாகுது அப்படின்னும் போது நைட்லாம் தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்த உடனே முதல் அடி எடுத்து வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, குதிங்கால் ஆணி அரைஞ்சது போல கடினமான வலி அப்படின்றது பெண்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் நொண்டி நொண்டி நடந்ததுக்கு அப்புறமேட்டுதான் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ இது வந்து தமிழ்நாடு எலும்பியல் மற்றும் இயற்கைவியல் ஆய்வறிக்கையில வீட்டில இருந்தபடியே இந்த விசேஷ காலங்கள்ல இந்த பண்டிகை சீசன்லாம் வந்து ஒரு 8 மணி நேரம் தையல் தைக்கக்கூடிய பெண்கள் 40% பேருக்கு வந்து குதிங்கால் தசைநார் அலர்ஜி தீவிரம் அடைஞ்சிருக்கிறத வந்து இந்த ஆய்வின் மூலமா உறுதிப்படுத்திருக்காங்க. அப்போ பெண்கள் இந்த குதியங்கால் எல்லாம் வலி இருக்கு அப்படின்னு போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பல வழிமுறைகள் இருக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் பின்பற்றது மூலியமா அவங்களுக்கு எந்த விதமான வலிகள் அதிகமா ஏற்படுறது வந்து கண்டிப்பா குறைக்க முடியும். முதலாவதா வந்து வெறும் காலில் வந்து மிதிக்கவே கூடாது. செப்பல்லாம் போட்டா பெடல் சரியா கண்ட்ரோல்ல இருக்காது அப்படின்றதுக்காக வெறும் காலில் மிதிக்காதீங்க. உங்க கால்கள்ல நல்ல குஷன் வச்சிருக்கக்கூடிய அந்த தையலுக்கான பிரத்யேக மென்மையான செருப்பு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நீங்க அணியறது மூலியமா அந்த அதிர்வு தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அந்த அதிர்ச்சியை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும் இந்த குஷன் வச்சு செப்பல்லாம் போடுறது மூலியமா. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அகலமான பாத்திரத்துல, அதாவது வேலை செய்யக்கூடியவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடியவங்க வந்து கடையில இருந்து வீட்டுக்கு போயிட்டீங்க இல்ல வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல வெது வெதுப்பான சுடுதண்ணி வச்சு அதுல கல் உப்பு போட்டு பாதங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா தசைநார்களுக்கு உடனடி புத்துணர்ச்சி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். காலில் உடம்புல ஏதோ ஹீட் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டீல் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீல் பாட்டில வந்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில வந்து தரையில வச்சிருங்க. தரையில வச்சுட்டு ஒரு கால் மாத்தி மாத்தி வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, முன்னும் பின்னும் தள்ள ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கால்களுக்கு அடியில் மசாஜ் பண்ண மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி தசைநார்கள்லாம் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து வாட்டர் பாட்டில வந்து ஹீட்டான தண்ணி, அதாவது ரொம்ப சூடான வெது வெதுப்பான தண்ணியை ஊத்தி அதை வந்து நீங்க வந்து இந்த வாட்டர் பாட்டில வந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா கால்கள்ல அடிப்பாதம் இருக்கு இல்லையா அதுல மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பராமரிப்புகள்லாம் வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பண்றது மூலியமா இந்த தையல்ல வேலை செய்யக்கூடியவங்க டைலரா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். தசைநார் பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க,
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான். அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்பா,

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே, இப்போ கண்ணம்மா பகுதி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து பேச போறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நேர்களே, சோ இன்னைக்கு நம்ம கூட எந்த கண்ணம்மா வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்ரா அக்கா. சோ பவித்ரா அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபீல்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருந்தோம். எங்க போயிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டியாம்பட்டி. சோ ஆட்டியாம்பட்டிக்கு போயிட்டு அங்க வந்து கடந்த நிகழ்ச்சியில கேட்டிருப்பீங்க சித்ராக்கா. சோ பானிபூரி கடையை வச்சு இப்போ சக்சஸா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சித்ராக்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில வீரபாண்டி இருக்கு இல்லையா, சோ அந்த ஊர்ல இருக்கவங்க யாராச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போதுதான் அந்த இடத்துல பவித்ராக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அப்போ அவங்க கிட்ட பேசும்போது நானும் பேச விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்திருந்தாங்க. சோ அதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். பவித்ராக்கா, இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இப்போ ரீசெண்டா தான் வந்து உங்களோட கணவருக்கு அடிபட்டதுனால வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. அப்போ நீங்க இப்ப வேலைக்கு வந்துட்டீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைக்கு போறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லுங்கக்கா.
6: வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றதுன்னா, உண்மையை சொல்ல போனா பல இது சொல்லுக்கு தான் ஆளாயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் வேலைக்கு போயிடணும், வீட்டில் இருந்துட்டு நமக்கு தேவையில்லாத சொல்லு சொன்ன மாதிரி வாங்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பெண்கள் வெளியே போனதான் அவங்களும் ஃப்ரீடமாக இருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருப்பாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்துடும். வெளியே நம்ம போயிட்டோம், ஒரு வேலைக்கு போயிட்டோம், நம்ம வந்து எப்படி சொல்றது, நேர்மையாக தான் வேலைக்கு போகிறோம் பிடிக்குன்னு அவங்க அதுவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆயிரும், வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இதெல்லாம் உள்ளே இருந்து அந்த சொற்கள்லாம் வாங்கக்கூடிய அவசியமும் அவங்களுக்கு ஏற்படாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
5: கண்டிப்பாக ஒரு பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் மாமனார் மாமியார் அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சண்டையெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு பெண் வந்து குடும்பத்தை நடத்துறது அப்படின்னும் போது ஏகப்பட்ட சவால் இருக்கும். அதையும் தாண்டி இப்போது கணவருக்கு ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தான் ஒரு வேலைக்கு போய் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்ணை கட்டி காத்தல் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவித்ரா அக்கா இருந்து இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பவித்ரா அக்கா, இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டேன், கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு கடையை போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்ததான் என்ன பண்ணலான்ற ஒரு நோக்கம் இருக்குக்கா?
6: இதுக்கப்புறமும் நான் வேலைக்கு தான் போகணும், அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம வேலைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும், அப்புறம் ஒரு ஃபினான்சியல் வாங்கி நம்ம ஒரு சொந்த தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது அமைச்சுக்கணும் நம்ம.
5: சூப்பர்க்கா, உங்களுக்கும் பிளான் இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இது எல்லாருமே யோசிக்கக்கூடியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மொத்த பணத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸாக கொண்டு போகிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சக்ஸஸாக ரன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து செம்மையாக பிளான் பண்ணியிருக்கேங்கக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாம வந்து இன்றைக்கி பவித்ரா கிட்ட பேசலாம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு ராஜ்குமார் உங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிற நேர்களே. ஸ்டே டியூன் நேர்களே.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஸோ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருப்பீங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட பேரோட நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த பாடல் டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும், அதுவும் உங்களுடைய பேர் சொல்லி. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. நாம் இணைஞ்சிருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பவித்ராக்கா தான். ஸோ பவித்ராக்கா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவித்ராக்கா, இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேலைக்கும் வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் குழந்தைகளை பாத்துக்கிறீங்க, கணவரை பாத்துக்கிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதெல்லாத்தையும் வச்சு ஃபேமிலியை ஒருத்தவங்க வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரன் பண்ணலாம்க்கா?
5: நம்ம வந்துட்டு அதான் ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும். பணம் வந்து அவசியமானது ஃபேமிலிக்கு. குழந்தைங்கள நம்ம வந்துட்டு வேலைக்கு போகணும்னா பிடிச்சுன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ பணம் தான் எல்லாரோட தேவைக்குமே பணம் தான். பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி நம்மளும் நேர்மையாக நடந்துக்கணும். நேர்மையாக சம்பாரித்து சொன்ன மாதிரி நேர்மையாக ஃபேமிலி ரன் பண்ணோம்னா நம்ம குடும்பமும் வந்து ஹாப்பியாக இருக்கும். பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் நம்ம நம்மளோட லைஃப்பை அழகாக நம்ம அமைச்சிக்கலாம்.
4: நீங்களும் உங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு தான் தெரியுது நீங்கள் சொல்கிறதுலேருந்து. ஸோ நிறைய விஷயங்கள் நாம் வந்து இன்னைக்கு பவித்ராக்கா கூட கேட்டுட்ருக்கோம். பவித்ராக்கா நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே வந்து உங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பவித்ராக்கா, கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது பொதுவாக பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்னக்கா?
5: எல்லா பெண்களுக்குன்னா கண்டிப்பாக படிங்க, படித்து ஒரு நல்ல வழியில் போங்க. எந்த ஒரு இதுலேயும் வந்து தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து படிங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஒரு ஜாபுக்கு போங்க, சம்பாரிங்க.

வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறது கூட ரொம்பவே நல்லதுன்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ நேர்களே, நானும் இப்போது இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கவிதை பிடிச்சிருக்கலாம், இல்லை நான் சொன்ன சாதனை பெண் பிடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூட கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். ஸோ ஸ்டே டியூன்ட், நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வந்திருக்காரு. ஸோ அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறகில்லா பறவை. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குட்டி முயல் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த முயலுக்கு பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா முயலுக்கு எப்படி ரக்க இருக்கும் நமக்கே தெரியும் இல்லையா, முயலால பறக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பறவை ஒன்று கீழே விழுந்து கிடந்துச்சு. அந்த பறவையை பார்த்ததும் முயலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, சிறகுகளில் இவ்வளோ அடிபட்டு இப்படி கீழே விழுந்து கிடக்குதே அப்படின்னு. ஸோ அப்புறமேட்டு முயல் வந்து அதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருந்துச்சு. சில நாள் கழிச்சு பறவை குணமாகி பறந்து மகிழ்ச்சியோட போச்சு. ஸோ அப்போ வந்து முயல் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட அந்த குட்டி ஆசையை அந்த பறவைக்கு சொன்னிச்சு. எனக்கும் இந்த மாதிரி பறக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு தான் ரக்க இல்லையே, என்னால் பறக்க முடியாது அப்படின்னு. அப்போ அந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா, சிரிச்சுக்கிட்டே பறவைக்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னிச்சு. உன்னால் என்ன முதுகில் சுமந்துக்கிட்டு பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ அதுக்கு பறவை என்ன சொன்னிச்சுன்னா, நீ என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா நீ வந்து என்னோட முதுகில் ஏறிக்கோ, நீ பெருசாக வெயிட்டாகவும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நீ என்னோட முதுகில் உட்காந்துக்கிட்டேன்னா நான் வந்து அப்படியே மேலே பறக்கும்போது உனக்கே பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதே போல் முயலும் பறவையோட முதுகில் ஏறி அந்த காட்டையே ஒரு ரவுண்ட் அடித்தாங்க ரெண்டு பேரும். அப்போ முயலுக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ நம்மளும் பறந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் முயல் வந்து அந்த பறவைக்கு ரொம்ப மனதிலிருந்து நன்றி சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சால் நமக்கு உதவி தானாக வந்து கிடைக்கும். அதோட அந்த நேரத்தில் வரக்கூடிய மன மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடுணையே கிடையாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்? மோனிஸ்வரன். ரொம்ப சைலண்டான பையனா இருக்கீங்க போலியே, பேசவே மாட்டேங்கிறீங்க. சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எங்க பதிலையே காணோம். சரி ஓகே, நீங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? அதெல்லாம் விளையாடுவீங்க, இதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்ன ஸ்டாண்டர்டு என்ன ஸ்கூல்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, வேற இன்னும் என்ன ரைம்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? நீங்க அதெல்லாம் கேட்டுருவீங்கன்னா நான் தேங்க்யூ சொல்லிட்டேன்றீங்களா? சரி ஓகே ஓகே, வெல்கம். சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு கூடயுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டா தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டா அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட மோனேஸ்வரன் தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கறதுக்குள்ள ரொம்ப போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ சின்ன பசங்க இல்லையா, அதனால கொஞ்சம் தான் பேசுவாங்க. இருந்தாலும் அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்க குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாவே குழந்தைங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் முக்கியமா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சோ தாய்ப்பால் இல்லாத பட்சத்துல குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார்?
2: நெக்ஸ்ட் நம்ம வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம முதல்ல 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் தரணும்னு. 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இணை உணவு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க, அது வந்து கண்டிப்பா தவிர்த்து நல்லது. ஈவன் 6 மாசத்துக்குள்ளேயே சப்போஸ் இப்போ ஒர்க்கிங் உமன் கண்டிப்பா 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்ல ஜாப்ல சேரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்க அந்த தாய்ப்பால் வந்து எடுத்து கப்பில் எடுத்து வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த ஃபீடிங் கொடுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 24 hours வரையும் வச்சுக்கலாம். சப்போஸ் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 to 6 hours மினிமம் 6 hours வரையும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம கொடுக்கலாம்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ தாய்ப்பாலோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் தாய்ப்பால் எடுத்துக்கிறது மூலமா கிடைக்குது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை நீங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சு பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, கண்டிப்பா இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ தாய்ப்பால ஸ்கிப் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு இந்த பேக்கெட் பால் ஆகட்டும் இல்லை மாட்டுப்பால் ஆகட்டும் பசும்பாட்டு பால் தானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தப்பான அசம்ஷனை பண்ணிடவே கூடாது. ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு ஸ்ரீகுமரன் சார். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787070107. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரணவ் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ நம்ம பிரணவ் கூட பேசிடலாமா? பிரணவ், நீங்க வந்து ஜாலியா ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து பால்லாம் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி எனக்காக என்ன சொல்ல போறீங்க? இப்ப ரைம்ஸா இல்ல போயமா இல்ல தமிழ்ல ஏதாவது கதையா?
2: ஆத்திச்சூடி
1: சொல்ல போறீங்களா? ஓகே, வெரி குட். சொல்லுங்க.

0: வாவ் வெரி குட். கேட்ட உடனே அழகா சொல்லிட்டீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஃபுல்லா?
1: கௌசி மேம்.
0: கௌசி மேம், சூப்பர். சரி, ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: கௌசி மேம்.
0: அதுவும் கௌசி மேமே தானா? ஏன் மிஸ் என்ன அடிக்கவே மாட்டாங்களா உங்களை? அதான் நான் பார்த்தேன், அதான் கௌசி மேம் ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே. சரி, நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்க. சரி, அப்போ ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணால் தானே கௌசி மேம் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் அது எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? ஓ, வீட்லேயே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுவீங்க. வெரி குட். சரி, உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? மம்மி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா? கையெல்லாம் பிடிச்சி எழுத வைப்பாங்க தானே? கை பிடிச்சி. ஓகே ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அது எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: தொடர்ச்சியா இந்த நேரத்துல ஒரு அருமையான ஒரு டிஷ் சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கனை வச்சு ஒரு நான்வெஜ் டிஷ் தான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த சண்டேஸ்லலாம் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக மார்னிங் வந்து குழந்தைங்க தூங்கி எழுந்திரிக்கும் போது அந்த சிக்கன் குழம்போட வாசத்தோடு தான் எந்திரிப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக தான் இருக்கும். ஸோ வீக் டேஸில் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்கூல் டைம் இல்லையா, அதனால் நம்மளால் சிக்கனை அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் பொறுமையாகவும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற டிஷ்ஷை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வீக்கெண்ட்லேயும் எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன டிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குழந்தைங்களுக்காக ஃபட்டாஃபட் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் ரெசிபி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி 5-6, அடுத்ததாக வரமிளகா 1-5, அண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே 2 பீஸு, அண்டு எலும்பு இல்லாமல் சிக்கன் வந்து 1/2 kg, கொஞ்சோண்டு தயிர், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. தாளிக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் தேவையான அளவு, அவ்வளவு தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சிக்கனை நல்லா கழுவி அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடணும். அதுக்கு நம்ம இந்த மசாலா அரைக்கணும். அதனால் முந்திரி, அது கூடவே இந்த வரமிளகாய், அப்புறம் நான் சொன்ன அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதில் லெமனையும் சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அரைச்சி எடுத்த வாட்டி சிக்கனில் இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும். ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து அப்படியே அதில் போட்டு நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். தேவைனா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு லைட்டாக மிளகுத்தூள் போட்டு லைட்டாக கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்குனா பயங்கரமான இந்த சோம்பேறி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ சிக்கன் கிரேவி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கொடுக்கலாம், சப்பாத்திக்கும் கொடுக்கலாம், தோசைக்கும் கொடுக்கலாம், இட்லிக்கும் கொடுக்கலாம். பயங்கரமான ஒரு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டாக கேட்டுட்டு வந்துடுங்க.

0: பிடி வீரன்.
1: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட மோனீஸ்வரன் அண்டு அஸ்வந்த் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக அருமையாக பேசியிருந்தாங்க. ஸோ மோனீஸ்வரன் வந்து நம்ம கூட கொஞ்சம் தான் பேசியிருந்தார், இருந்தாலும் அஸ்வந்த் நம்ம கூட இந்த ரைம்ஸ் எல்லாம் சொன்னார், அதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்கள மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787 707 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ நம்ம கூட எப்பயுமே இந்த நேரத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட குழந்தைங்களோட இந்த எஜுகேஷன் வைஸாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து படிக்கிறத விட இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம ஸ்கூலில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களோட அந்த தனித்திறனை டெவலப் பண்ணுறதுக்கு ஆஸ் அ டீச்சராக என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
4: தனித்திறமை வந்து இப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு சயின்ஸில் வந்து நல்ல வந்து அவனுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒரு லேபுக்கு உண்டான லேபில் சயின்ஸ் லேபில் கூட்டி போயிட்டு இந்த கெமிக்கலை இந்த இடம் மிக்ஸ் பண்ணுனா இந்த விஷயங்கள் வரும் அப்படிங்கிற இதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஊக்குவிக்கலாம். அடுத்தது ஒரு மாணவனுக்கு வந்து சமூக அறிவியல் மேலே ரொம்ப நாட்டம் இருக்குது அப்படின்னா TNPSC அது போன்ற போட்டித் தேர்வுகளில் எழுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த இதை ஊக்குவிக்கலாம். அதுவும் இல்லாமல் வேறு இதெல்லாம் இல்லை அப்படின்னா விளையாட்டுத்துறையில் ஒரு மாணவனுக்கு அதிக ஈடுபாடு இருக்குது அப்படின்னா அந்த விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு ஊக்குவிக்கலாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் திங்கிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். ஸோ நம்மளும் நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை வீட்டிலேருந்து கொடுக்கணும். கண்டிப்பாக குழந்தைங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தை 40 நிமிஷமாக மாற்றிட்டு 20 மினிட்ஸ் உனக்கு பிடிச்ச அந்த கிராஃப்ட் எல்லாம் செய், இல்லை உனக்கு இந்த டான்ஸ் பிடிக்குமா டான்ஸ் ஆடு, இல்லை பாட்டு பிடிக்குமா பாட்டு பாடு, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை நம்ம வீட்லேயும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். இப்போ 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட இணைஞ்சு பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் கேட்டுருங்க அண்ட் தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. உலகத்துல நம்மள ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சில இடங்கள் இயற்கையோட அழகுக்காக பிரபலமா இருக்கு, சில இடங்கள் அதை வரலாற்றுக்காக பேசப்படுது. ஆனா இன்னும் சில இடங்கள் இயற்கையும் மனிதர்களுடைய அறிவும் எப்படி ஒன்னா பயணிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான இடம் தாங்க பஃபல்லோ ரிட்ஜ் அப்படின்றது. இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் பகுதியில சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அமெரிக்காவோட மினசோட்டா மற்றும் தெற்கு டகோட்டா பகுதிகளில் பறந்து இருக்கக்கூடிய பஃபல்லோ ரிட்ஜ் சுமார் 60 மைல், அதாவது 97 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய உயரமான குன்று பகுதியாக இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1995 அடி உயரத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? காத்து. பஃபல்லோ ரிட்ஜோட உயரமும் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான சராசரி காத்தோட வேகமும் அந்த பகுதியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், குறிப்பாக காற்றாலை மின்சார உற்பத்தி செய்வதற்கான முக்கியமான இடமாக மாறியிருக்கு. 2022 மே மாத நிலவரப்படி பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில 1000க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இருந்ததா சொல்லப்படுதுங்க. இதுல சில காற்றாலைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. அதாவது இயற்கை கொடுக்கக்கூடிய காற்றை வெறும்னே கடந்து போக விடாம அதே காற்றை பயன்படுத்தி மின்சாரமா மாத்துறது. இதுதான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட முக்கியமான நோக்கம். பஃபல்லோ ரிட்ஜோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அதோட நில அமைப்பு. இது உயர்நில பகுதிகளில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம மிசிப்பி மற்றும் மிசூரி ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகளை பிரிக்கக்கூடிய ஒரு நீர்வடிப்பு மேட்லியும் பஃபல்லோ ரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. இங்க இயற்கை மட்டுமில்ல, வரலாறுமே இருக்கு. குடியேறிகள் இந்த பகுதிக்கு வந்து நகரங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே டகோட்டா பூர்வீக அமெரிக்க மக்கள் இந்த பகுதியில வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில கிடைக்கக்கூடிய கேட்லினைட் அப்படின்ற களிமண் கல்லை பயன்படுத்தி பாரம்பரிய குழாய்களை உருவாக்கினாங்க. அந்த பாரம்பரியத்தோட ஒரு பகுதியா இந்த கல் இன்னமுமே பயன்படுத்தப்படுதுங்க. இயற்கை, வரலாறு, தொழில்நுட்பம், இந்த மூணும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தாங்க பஃபல்லோ ரிட்ஜ். ஒரு காலத்துல உயரமான புல்வெளிகள் நிறைஞ்சிருந்த இந்த பகுதியில இயற்கை பாதுகாப்புக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஹோல் இன் தி மவுண்டைன் பராரைட் அப்படின்ற இயற்கை காப்பகம் குறைஞ்சு வரக்கூடிய உயரமான புல்வெளிகளையும் அதை சார்ந்த பூச்சிகள் மற்றும் விலங்குகளையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுங்க. அதே நேரத்துல பஃபல்லோ ரிட்ஜ் பகுதியில பல காற்றாலை பண்ணைகளும் அமைஞ்சிருக்கு. நோபல் வின் ஃபார்ம், பஃபல்லோ ரிட்ஜ் வின் ஃபார்ம், ஃபேண்டன் வின் ஃபார்ம் போன்ற காற்றாலை பண்ணைகள் இந்த பகுதியில இருக்கு. நேர்களே, ஒரு இடம் நமக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னா அது புத்தகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு மலை, ஒரு காற்று, ஒரு புல்வெளி, ஒரு காற்றாலை, இதுவே நமக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லி கொடுத்துடும். இயற்கையை ரசிக்கிறது மட்டும் போதாது, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாத்து அதோட சக்தியை பொறுப்போட பயன்படுத்துறதும் நம்மளோட கடமையாக இருக்கு. இதுதாங்க பஃபல்லோ ரிட்ஜ் நமக்கு சொல்லக்கூடிய அழகான விஷயம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம ஏற்காடு அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருக்குது சேலம் மாவட்டத்தில். இந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த ஏற்காட்டில் மொத்தமாக 69 கிராமங்கள் இருக்குங்க. இந்த 69 கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் தனித்தனியாக அங்கே போய் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட நேரடியாக சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் அங்கே வனவிலங்கு பிரச்சனைகளை பற்றியும் அங்கே செய்யக்கூடிய விவசாயங்களை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் கடைசியாக நான் காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ குப்பாயி அப்படின்ற ஒரு பாட்டியை சந்தித்து சில விஷயங்களை கேட்டிருந்தேன். அவங்க நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துருந்தாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: விவசாயம் அதுதான், அந்த காப்பி செடி, அந்த செவக்கு மரம், மிளகு கொடி, அதுதான். வேற விவசாயமெல்லாம் இல்லை. எரம தொல்லை தான், எதுவும் போடுறதுக்கு இல்லையே.
3: திருவிழாலாம் நடக்குமா?
4: திருவிழா நடக்கும். பெருமை கோயில் அங்கே இருக்குது, மாரிய கோயில் தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு மரம் போடுவோம். வருஷத்துக்கு ஒரு மரம், ஒரு 8 நாளைக்கு முன்னே கொடி கட்டிடுவாங்க. அப்புறம் சுத்தமாக இருக்குவாங்க ஊர். அப்புறமே நோய் போடுவாங்க.
3: காட்டெருமை வந்துட்டு அதனால என்னென்ன பாதிப்பு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க?
4: காட்டெருமை வந்துட்டு மொத்தம் காட்டில் போய் ஒண்டியவெல்லாம் யாரும் போகிறதுக்கு இல்லை கண்ணே. இது அதுதான், இப்போ சனம் ஒண்டியாக காட்டுக்கு போகிறதுக்கு இல்லாமல் கிடக்குறாங்க. பயந்துக்கிட்டு போனால் பாஞ்சிருத்து தள்ளி விட்டு போயிடுத்து. அப்புறம் காப்பி செடிலாம் தூக்கி கடாச்சிட்டு போயிடுத்து. அப்புறம் செவுக்கு நாத்தெல்லாம் மொட்டை மொட்டையே தின்னு பிடித்து போடுற, அதுவும் வந்து அந்த விவசாயமும் வரவிடாது பண்ணுது. ரொம்ப அழிம் பண்ணுது.
3: சரிங்கம்மா, நன்றிம்மா.
4: நன்றி.
3: ரொம்ப பொறுமையாக உள்ள விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்ட குப்பாய் பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
3: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
4: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566646633.
4: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிலியூர் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்ததுங்க. அந்த திருவிழாவுக்கு போயிருந்தப்போ தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை நமக்காக பாடி காட்டினாங்க. அந்த பாடலை பாடி கொடுத்த அந்த கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடியே, அந்த பாடல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால தினமுமே அந்த பாடலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு அந்த பாடலிருந்து ஒரு சின்ன பகுதி ஏதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுடுவாங்க.

0: அதிலே கூட துண வரவேணு
1: நேரம் அல்லோ.

0: முன்
1: பிறந்தாயே
0: கண்ணன் கணேசனே
1: நகலை
0: விநாயகரே.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம்னு இருக்கே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியுமே நமக்கு தெரிஞ்ச ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. சில செடிகள் அழகா இருந்தாலும், சில செடிகள் மருத்துவ பயன்பாடுகளா அறியப்பட்டாலும், இன்னும் சில செடிகள் அழகா இருந்தாலும் கவனமா கையாள வேண்டியதா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தாவரம் தாங்க ஜட்ரோபா காசிபிக்போலியா அப்படின்றது. இங்கிலீஷ்ல இதை வெள்ளியாச் புஷ் அப்படின்ற பேர்களால கூப்பிடுறாங்க. இதோட பூர்வீக பகுதிகளான மெக்சிகோ, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகள் குறிப்பிடப்படுதுங்க. ஆனா இப்போ உலகத்தோட பல வெப்பமண்டல பகுதிகளில் இந்த தாவரத்தை பார்க்க முடியும். இப்போ இதோட தோற்றத்தை பார்க்கலாமா? இந்த தாவரம் சுமார் 2.5 முதல் 4 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட இலைகள் 3 மடல்களை கொண்டிருக்கும். இளம் நிலையில இலைகள் ஊதா நிறத்திலையும் ஒட்டும் தன்மையோடையுமே இருக்குங்க. வளர வளர அது பிரகாசமான பச்சை நிறமா மாறுது. அது மட்டும் இல்லாம சின்ன சிவப்பு நிற பூக்கள், அதோட மையத்துல மஞ்சள் நிறம், பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா அந்த பூக்களுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய சிறிய அளவிலான விதைக்காய்கள் விஷத்தன்மை கொண்டது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்ல போறேங்க, அதுதான் இந்த தாவரத்திலேயே முக்கியமான விஷயம். அழகா இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா தாவரங்களையும் தொடுறது, அப்படி இல்லைன்னா பயன்படுத்துறது பாதுகாப்பானது அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. இயற்கையில இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி சரியான அடையாளமும் அறிவும் ரொம்ப அவசியங்க. இந்த தாவரத்துக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பக்குவமே இருக்கு. பாரம்பரிய மருத்துவத்துல இதோட இலைகள், தண்டுகள், வேர்கள், விதைகள் மற்றும் பால் போன்ற பகுதிகள் பல்வேறு வகைகள்ல பயன்படுத்தப்பட்டதா சில தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அலர்ஜி எதிர்ப்பு, வலி நிவாரணம், காய்ச்சல் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய பயன்பாடுகளும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதே நேரத்துல இது பாரம்பரிய பயன்பாடுகள் அப்படின்றதையும் அதை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றா நினைக்க கூடாது அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாவரம் பயோடீசல் உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தொடர்பான பயன்பாடுகள், அலங்காரம் மற்றும் சில மத சடங்குகள் போன்றவற்றோடையும் தொடர்பு படுத்தப்படுதுங்க. ஆனா சில இடங்கள்ல இதே தாவரம் தீங்கு விளைவிக்கக்கூடிய கலையாகவுமே நினைக்கப்படுது. உதாரணமா பியூட்டோரிக்கோல இது ஒரு நாக்சியூஸ் வீடா அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், வடக்கு ஆஸ்திரேலியாவோட சில பகுதிகளில் தீங்கு விளைவிக்கக்கூடிய தாவரமா பட்டியலிடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லுது. இயற்கை நமக்கு தினமுமே ஒரு புதிய பாடம் கத்துக் கொடுக்குதுங்க. ஒரு செடி அழகா இருக்கலாம், ஒரு செடி பயனுள்ளதா இருக்கலாம், அதே நேரத்துல சில பகுதிகள் நச்சுத்தன்மை கொண்டதாகவுமே இருக்கலாம். அதனால இயற்கையை நேசிக்கிறதோட மட்டுமில்லாம இயற்கையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளோட தாவர பயணத்துல பார்த்தது ஜட்ரோபா காசிபோலியா அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நம்ம உலகத்துல எத்தனையோ மக்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ கலாச்சாரங்கள், ஆனா ஒவ்வொரு சமூகத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க பேரு லாக்ஸ். இவங்க ஒரு பழங்குடியின மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, வடக்கு காகசஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தாகஸ்தான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற லாகியா அப்படின்ற மலைப்பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க தான் லாக்ஸ் மக்கள். உலகம் முழுக்க சுமார் 2 லட்சம் லாக்ஸ் மக்கள் இருக்கிறதா இந்த தகவல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. இவங்களோட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களோட மொழி தான். லாக்ஸ் மக்களோட தாய்மொழி லாக் மொழி. இந்த மொழியும் வடகிழக்கு காகசியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான். அதே நேரத்தில் இந்த மொழி எப்படி மற்ற மொழிகளோட தொடர்புடையது அப்படின்றத பற்றி மொழியலாளர்கள் கிட்ட இன்னும் விவாதங்கள் இருக்குங்க. சரி, மொழியை தாண்டி இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? மலைப்பகுதி தானே, அதனால விவசாயம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பாரம்பரியமா ஆடு வெள்ளாடு மாதிரியான கால்நடைகளை வளர்க்கறது லாக்ஸ் மக்களோட வாழ்க்கையில முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அதோட பார்லி, பட்டாணி, கோதுமை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பயிரிட்டு இருந்தாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண்கள் பெரும்பாலும் கால்நடைகளை பார்த்துக்கிட்டாங்க, பெண்கள் விவசாயம் வேலைகளில் முக்கிய பங்கு வகிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்ஸ் மக்கள்கிட்ட பாரம்பரிய கைவினை தொழில்களுமே முக்கியத்துவத்தில் இருந்ததுங்க. சில ஊர்கள் நகை செய்கிறதுக்கும், சில ஊர்கள் செப்பு வேலைக்கும், இன்னும் சில பகுதிகள் காலணி, மண்பாண்டங்கள், கம்பளம் நெய்தல் போன்ற தொழில்களுக்கும் பெயர் பெற்றதாக இருந்தது. அதாவது ஒரு இடத்துல ஒரு தொழில், இன்னொரு இடத்துல இன்னொரு தொழில். இப்படி அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு பெரிய கைவினை கலாச்சாரத்தை உருவாக்கி இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லாக்ஸ் மக்களோட வரலாற்றில் குமுக் அப்படின்ற இடத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. குமுக் அப்படின்றது வரலாற்றில் லாகியாவோட பண்டைய தலைநகரமாக குறிப்பிடப்படுது. 6ஆம் நூற்றாண்டில் இது தாகஸ்தானோட உயர்நில பகுதிகளில் முக்கியமான அரசியல் மையங்களில் ஒன்றா இருந்ததாகவும், அதுக்கப்புறமா இஸ்லாமிய மற்றும் அரசியல் மையமாக வளர்ந்ததாகவும் இந்த தகவல்கள் குறிப்பிடுதுங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான லாக்ஸ் மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றினாங்க. குமுக்கில் 777லிருந்து 778 காலகட்டத்தில் முதல் மசூதி கட்டப்பட்டதாகவும் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுது. நேர்களே, இன்னைக்கு நம்ம லாக்ஸ் மக்களை பற்றி பார்த்த விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லுது. ஒரு சமூகத்தோட தனித்துவம் அப்படின்றது அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் இல்லை, அவங்க பேசுகிற மொழி, வாழ்கிற முறை, செய்கிற தொழில், பாதுகாக்கிற பாரம்பரியம், இது எல்லாம் தான் அவங்களோட அடையாளமாக இருக்குது. மலைப்பகுதியில் வாழ்ந்தாலும் காலம் மாறினாலும் தங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறது இந்த லாக்ஸ் மக்கள் பற்றின இந்த பயணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் வித்தியாசமான மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். சினிமா கதை மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து நிஜக்கதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே பிச்சைக்காரன் படம் பார்த்துருப்போம். அதில் விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னுடைய அம்மாவுக்காக விரதம் இருந்து, விரதம் அப்படின்றப்ப 48 நாட்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய அந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நார்மலாக ஒரு யாசகராக அவர் வந்து இருந்து அந்த பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நினச்சி பாருங்கள், இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய பங்களா இருக்குது, சொகுசு கார்கள் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பணம், கணக்கு எண்ண முடியாத அளவுக்கு பணம் இருக்குது. அப்படி இருக்க ஒருத்தர் ஒரு அழுக்கு துணியோட ஒரு யாசகம் வாங்குற இடத்துல யாசகம் கேட்பாரா அப்படின்னு நினச்சி பாருங்க, கண்டிப்பாக மாட்டார். ஸோ வந்து சினிமாவில் கூட வந்து நடக்கும், ஆனால் ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து ஒரு எம்எல்ஏவும் கூட, அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு யாசகராக ஒரு குறிப்பிட்ட நேரம் வாழ்ந்து பார்த்துருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட சொத்துக்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. ஏகப்பட்ட பணம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை தான் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு எம்எல்ஏவும் கூட, எம்எல்ஏ அப்படின்னா நினச்சி பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ உற்சாகமாக வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க, எப்பயுமே ஆட்கள் சுற்றி இருப்பாங்க. ஸோ அவர் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. எதனால் பண்ணார், அவர் அப்படி பண்ணதை பார்த்த யாராச்சும் பார்த்தாங்களா? அதே மாதிரி அப்படி அவர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சது, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7107.8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்கள ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டார். இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ, அவரோட பேர் ஃபராக் ஷா. ஸோ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் இவருடைய சொத்து மதிப்பு. இவருடைய நேட்டிவ் மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வர சட்டமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இவர்கிட்ட பணம் இருக்குது. நினச்சி பாருங்கள், 1 கோடி இருந்தாலே ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழலாம். 1 கோடி கூட தேவையில்லை, அதுக்கும் கம்மியான அமௌண்ட் இருந்தாலே ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். 1000 கோடி சொத்து இருக்குது. ஒரு எம்எல்ஏ ராஜபோக வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நாள் ஒரு யாசகர் மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு பழைய உடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு யாசகர் மாதிரி வந்து யாசகம் கேட்டிருக்கார். ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் தான் இருந்திருக்கு. ஃபராக் ஷாவுடைய ஆன்மீக குரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு யோசனையை கொடுத்துருக்கார். மனித வாழ்க்கையில் நிஜ யதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈகோவை விடுறதுக்கு தன்னுடைய அடையாளங்களை துறந்துட்டு இந்த மாதிரி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதற்கு தயாரானார் ஃபராக் ஷா. அடுத்த நாளே கிழிஞ்ச ஆடைகள், தலை வாராத அந்த தோற்றம், உடலில் வந்து யாசகர் போல அந்த மேக்கப் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து அந்த யாசகம் கேட்கறதுக்கு தயாராகிறார், ரோட்டுக்கு வராரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9 7 8 7 7 0 107.8.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, வீடு காரு அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி சொத்து அவருக்கு இருக்குது. அவருடைய பேர் ஃபராக்ஷா. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவருடைய குரு ஒருத்தர் இந்த மாதிரி யாசகம் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதாவது அந்த ஈகோ அப்படின்றது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் அடுத்த நாளே பார்த்துட்டிங்கன்னா, அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு, கார்கள்லாம் இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல் நேராக மும்பை இருக்கு இல்லைங்களா, மும்பை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வராரு. அங்கே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உட்கார்றார். சாதாரண மனிதர்களை போல நடைபாதையில் உட்கார்ந்து மக்கள்கிட்ட கையேந்தி பணம் கேட்க ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 4 மணி நேர இந்த ஒரு அனுபவம் அவருக்கு பல விஷயங்களை வாழ்க்கையில் உணர்த்திருக்கு. கண்ணீரோட சில விஷயங்களை அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார். அவர் அதெல்லாம் பார்த்ததே இல்லை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாராஷ்டிராவில் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதுலேயே ரொம்ப அதிகமாக பணம் இருக்கிறது இவர்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய சொத்து மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை அவரோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அந்த 4 மணி நேரம் அவருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது, வாழ்க்கையை பற்றின புரிதலை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பகிர்ந்துக்கிறார். ரயில் நிலையத்தில் இவர் வந்து அமர்ந்ததும் ரோந்து வருவாங்க இல்லைங்களா போலீஸ், அப்படி ஒரு போலீஸ்காரர் இவரை பார்த்து சந்தேக பார்வையோடு பார்த்துட்டு போகிறாங்க. பெரிய கோடீஸ்வரர், இவரை நிறைய முறை டிவிகள்லேயும் மற்ற ஒரு இடங்கள்லேயும் போலீஸ்காரங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு யாசகராக இவரை பார்த்ததும் அடையாளம் தெரியாமல் அவங்க வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி சிலர் இவரை பார்த்து கோவப்பட்டு கத்திருக்காங்களாம், சிலர் இவரை பார்த்து கண்டுக்காமல் வந்து போயிருக்காங்களாம். நினச்சி பாருங்கள், ஏதோ ஒருத்தர் வந்து இப்படி கத்துறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு வருத்தமாக இருந்திருக்கும். இவருக்கு இல்லைனாலும் இவர் மாதிரி, ஏன்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இருக்கவர், ஆனால் நார்மலாக அப்படியே இருக்கிற யாசகர்களுக்கு அதே மாதிரி யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பெண்மணி வராங்க அந்த ஒரு சமயத்தில், கொஞ்சமாக சமையல் பொருட்கள் உதவிகள்லாம் செய்கிறாங்க. அப்படி இவருக்கு வந்து உதவி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசோட உதவி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி உதவி பண்ணுறவங்களுடைய அந்த உதவியை பார்த்து ஃபராக்ஷா நெகிழ்ந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபராக் ஷா மகாராஷ்டிராவில் ஒரு எம்எல்ஏ. ஸோ எம்எல்ஏ அப்படின்றப்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரபலம் தான் இவர். ஸோ அதற்கு முன்னாடி எம்எல்ஏவுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஸோ அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு அதிகமான ஒரு வசதி இருக்கவர் இவராக இருக்கார். ஸோ வசதி இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ இவருடைய ஒரு அட்வைசர் குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி ஈகோலாம் வந்து விட்டு ஒழியணும், அடையாளங்களை திறந்துட்டு ஒரு யாசகனாக வந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து அந்த மனித வாழ்க்கையோட நிஜ அர்த்தத்தை வந்து புரிஞ்சுப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்பிரிச்சுவல் குரு. ஸோ அதனால் இந்த ஃபராக் ஷா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் அவருடைய அந்த ஒரு அடையாளங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு, ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 4 hours. ஸோ இவர் எம்எல்ஏ அப்படின்றப்ப அங்கே இருக்க எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு வேற ஒரு கெட்டப்பில் அங்கே இருக்கிற மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் யாசகர்களுடைய யாசகராக உட்கார்ந்து யாசகம் கேட்கிறாரு. நிறைய பேர் இவரை வந்து திட்டுறாங்க, நிறைய பேர் இவருக்கு வந்து ஒரு நல்ல மனதோட ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி ஒரு 4 மணி நேரம் அவருக்கு பல யதார்த்தங்கள் புரிஞ்சதுங்க. உண்மையிலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சிலர் இவருக்கு வந்து அந்த உதவனை, அந்த உள்ளத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்காரு ஃபராக் ஷா. அந்த 4 மணி நேரத்தில் இவருக்கு 84 ரூபாய் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. 84 ரூபாய் யாசகம் பெற்றிருக்காரு. ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். நம்ம சேர்க்கிற பணமும் பதவியும் புகழும் எப்பயுமே டெம்பரரியானது, ஆனால் சக மனிதர்கள்ட்ட நம்ம காட்டுற அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே இல்லை. சக மனிதர்கள்ட்ட நம்ம காட்டுற அந்த மனிதாபிமானம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதற்கு ஈக்குவல் வேற எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுடைய பிஸியான வாழ்க்கையிலையும் மனிதத்தை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டில் அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து இந்த ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, மன நிகழ்வை கொடுத்துருக்கு அவருக்கு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை.